0: அவர்கள் செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாக நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாள வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோன்றி நீயும் அருள்மழை.
1: அடுத்து சிம்மராசி பதற்காக ஸ்ரீ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 16 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

தம் மக்களின் மழலை சொல் இனிமையை கேட்டு உணராதவர்களே குழலிசையும் யாழிசையும் இனிமையானவை என்று கூறுவர். குறள் எண் 66 அதிகாரம் மக்கட்

0: 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி

இலக்கு கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:02. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை, இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், இன்று காலை 7 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை, 7:07 வணக்கம் பரணி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள், காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து துறை இசைப்பாடல்கள், காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு இளைய தலைமுறையினரிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா, 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் வித்யா அஞ்சல் போர்ட்டல் குறித்து கேட்க இருக்கிறீங்க, அதனைத் தொடர்ந்து 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி, தொடர்ந்து துறை இசை, பிற்பகல் 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்று பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எது அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறீங்க, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் குறித்து இன்று கேட்க இருக்கிறீங்க, பிற்பகல் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள், அதனைத் தொடர்ந்து 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபலட்சுமி அவர்கள், பதினைந்துக்கு மணித்திறனாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் இளவிழிஞ்சி பூஞ்சிரா சுற்றுலா தலம் பற்றி கேட்க இருக்கிறீங்க, 3:02 குக்கு, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, 6:10 பக்தி மாலை, 7 திரை இசை, 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டாபாணி அவர்கள்,7:30 உழவர் உலகம், 7:30 கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Union Home Minister Amit Shah has said the government is considering assigning additional areas of responsibility to the Border Security Force BSF to make it more effective in dealing with emerging security challenges. Mr. Shah made the remarks while interacting with the BSF personnel at Bhuj in Gujarat yesterday after inaugurating 2 strategically crucial new border outposts on the India-Pakistan border. Mr. Shah said in the 60th year of the BSF's establishment, a decision has been taken to completely transform the BSF's concept of border security. He announced the establishment of a quadrangular security grid, introducing a new concept of territorial security to replace the traditional approach of mere border security.
2: We have decided to completely transform the concept of the BSF's border security. In the coming days, we will create a security grid based on a 4-dimensional concept, and instead of focusing solely on border

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:17. அமைதியும் சாந்த குணமும் உள்ளத்தின் நன்மைகளாக இருக்கின்றன. அதேபோல் ஆசையும் கோபமும் உடலின் தீமைகளாக இருக்கின்றன.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. கோபம் வரும்போது கூட ஒருவர் பொறுமையை காக்க பழகிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிப்பார்களாம்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் சரியாக காலை 6:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இறைவனை இதயத்தில் தேட முடியாதவர்கள் எங்கும் தேட முடியாதாம்.

0: நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
1: நேயர்களே, நேரம் சரியாக காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க உழவர்களுக்கான தகவல்.
2: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தென்னை மரங்களுக்கு இடையில் ஊடுபயிராக ஜாதிக்காய் பயிரிடலாம். தென்னையில் 36

0: 36 அடி இடைவெளி மிகவும் உகந்தது. ஆனால் பெரும்பாலும் விவசாயிகள் தென்னை மரங்களை 24-28 அடி இடைவெளியில் நடுகிறார்கள். 4 தென்னை மரங்களுடன் நடுவில் ஒரு ஜாதிக்காய் மரங்களை நடவு செய்ய வேண்டும். அதாவது 1:1 என்ற விகிதத்தில் நட வேண்டும். இதில் 70 தென்னையும் 70 ஜாதிக்காயும் இருக்கும். தென்னை மரங்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வளர்ந்ததாக இருந்தால் ஜாதிக்காய் வளர்வதற்கு போதுமான குளிர்ச்சி இருக்கும். மேலும் தென்னைக்கும் ஜாதிக்காய் நாற்றுக்கும் நடுவில் கிளெரிசிடியா மரம் இருப்பது உகந்தது. பெண் ஜாதிக்காய் மரம் 6 ஆண்டிலிருந்து காய்க்க தொடங்குகிறது. ஆனால் அதிகபட்ச அறுவடை காலம் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும். காய்கள் பூத்த 6-9 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு வருகிறது. பழங்கள் முற்றி வெடித்து அறுவடைக்கு தயாராகும். பின் கொக்கி மூலம் அறுவடை செய்யப்படுகிறது. வெளிப்புற சதைப்பகுதி அகற்றப்பட்டு விதையும் பத்தியும் கைகளால் பிரிக்கப்படுகிறது. பத்திரி 10-15 நாட்களுக்கும் விதைகள் 4-8 வாரங்களுக்கும் உலர வைக்க வேண்டும். 15 வருடங்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள மரம் 1000-2000 பழங்களை கொடுக்கும். 30 வயதுக்கு மேற்பட்ட பெரிய மரங்கள் ஒரு ஆண்டுக்கு சுமார் 3000-10000 பழங்களை தரும். உலர்ந்த ஜாதிக்காய்கள் எடை, வடிவம் மற்றும் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் கைகளால் தரப்படுத்தப்படுகின்றன. 4 தரங்களாக பிரிக்கப்படுகிறது. தரத்தை பொறுத்து விலை மாறும். ஜாதிக்காய்களை தரம் பிரித்த பிறகு இயற்கையான புகை பிடிக்கப்படுகிறது. முழு ஜாதிக்காயில் இருந்து ஜாதி பத்திரியை பிரிக்கும் போது காயை உள்ளங்கையில் வைத்து உள்ளே இருக்கும் பத்திரியையும் சிறிது திருகி எடுத்து பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது பத்திரி உடையக்கூடாது. பத்திரி உடைந்தால் அதன் விலை பாதியாக குறையும். முழுமையான சுருங்காத ஜாதிக்காய்கள் தனியாகவும், பெரிய மற்றும் நடுத்தர ஜாதிக்காய்கள் தனியாகவும், சிறிய ஜாதிக்காய்கள் தனியாகவும் தரப்படுத்தப்படுகிறது. உடைந்த காய்கள் பொதுவாக எண்ணெய் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய் அளவு ஜாதிக்காயில் 6-16% வரையிலும், ஜாதி பத்திரியில் 4-15% வரையிலும் உள்ளது. பட்டை மற்றும் இலைகளில் கூட எண்ணெய் உள்ளது. ஒரு ஏக்கரில் 25 அடி இடைவெளியில் 75 மரம் இருந்தால் சிறப்பான அறுவடை செய்ய முடியும். கோடையில் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் பசுந்தீவனம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலோ அல்லது மர நிழலிலோ தங்க வைக்க வேண்டும். கொட்டகையின் கூரையில் நீர் தெளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளின் உடலுக்கு தெளிப்பான்கள், தண்ணீர் பீச்சியடிக்கும் கருவிகள் போன்றவை மூலம் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கால்நடைகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 70 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14-22 கிலோமீட்டர் வேகத்தில்

0: மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C. அதிகபட்ச வெப்பநிலை 37°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய் கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 72 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 54 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லைப் பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து 2000

0: 1000த்திற்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு 1,00,000 டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14,00,000 பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து

0: பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டாலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
5: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, புகையிலை அல்லது புகைப்பிடித்தல் என்று சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது என்ன? புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு, இதய நோய், இப்படி மனித உடலுக்கு ஏற்படும் தீமைகள் மட்டும்தான் என நாம் யோசிப்போம். சிகரெட் பாக்கெட்டுகளின் மேலிருக்கும் எச்சப்படங்களை பார்த்துவிட்டு அது தனிமனித ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை என்று கடந்து போய்விடுகிறோம். புகையிலை என்பது வெறும் மனித உடலை மட்டும் அளிக்கவில்லை. புகையிலா தமிழகம் என்பது வெறும் ஆரோக்கியத்திற்கான முழக்கம் அல்ல, அது நம் சுற்றுப்புற சூழலை காப்பதற்கான ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் போர். நண்பர்களே, சிகரெட்டோ அல்லது புகையிலை சார்ந்த பொருட்களோ தொழிற்சாலைகளில் உருவாவதற்கு முன்னால் அவை மண்ணில்தான் பயிரிடப்படுகின்றன. புகையிலை செடி வளரும் விதம் இருக்கிறதே, அது ஒரு சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல். புகையிலை செடி வளர்வதற்கு மண்ணில் இருக்கும் பொட்டாசியம், நைட்ரோ

0: நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் மற்ற பயிர்களை விட மிக அதிக அளவில் தேவைப்படுகின்றன. இதனால் புகையிலை பயிரிடப்படும் மண் மிக விரைவாக தன் வளத்தை இழந்து விடுகிறது. இந்த செடிகளுக்கு பயன்படுத்தப்படும் வீரியமிக்க இரசாயன பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் மண்ணில் கலந்து நிலத்தடி நீரை விஷமாக்குகின்றன. புகையிலை இலைகளை பறித்தவுடன் அவற்றை உலர வைப்பதற்காக டன் கணக்கில் மரங்கள் வெட்டப்பட்டு எரிக்கப்படுகின்றன. கியூரிங் ப்ராசஸ் என்பார்கள். உலக அளவில் ஒரு சிகரெட் தயாரிக்க தேவையான புகையிலையை உலர வைக்க பல மரங்கள் பலியிடப்படுகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம் தமிழகத்தின் காடுகளும் மரங்களும் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. ஒருவர் சிகரெட் பிடிக்கும் போது வெளியேறும் புகையில் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சைனைட், நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற 7000-க்கும் மேற்பட்ட இரசாயனங்கள் உள்ளன. இதில் 60-க்கும் மேற்பட்டவை நேரடியாக புற்றுநோயை உண்டாக்கக்கூடியவை. அது மட்டுமா, இந்த நச்சுப்புகை வளிமண்டலத்தில் கலந்து காற்றை மாசுபடுத்துகிறது. இது நேரடியாக பருவநிலை மாற்றத்திற்கும் புவி வெப்பமயமாக்குதலுக்கும் வழிவகுக்கிறது. புகைப்பிடிப்பவர் காற்றை மாசுபடுத்துவதால் அருகில் இருக்கும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் சுவாசிக்கும் காற்று நஞ்சாகிறது. தவறு செய்யாத பொதுமக்களின் சுற்றுச்சூழல் உரிமையை இது பறிக்கிறது. நண்பர்களே, உலகிலேயே மிக அதிகமாக தெருக்களிலும் பொது இடங்களிலும் தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் கழிவு எது தெரியுமா? இந்த சிகரெட் துண்டுகள் தான், முக்காத பிளாஸ்டிக். பலர் இது பஞ்சு என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது செல்லுலோஸ் அசிட் என்ற ஒரு வகையான பிளாஸ்டிக் துகள்களால் ஆனது. இது மண்ணில் மக்குவதற்கு 10 முதல் 12 ஆண்டுகள் வரை ஆகும். மழை நீரில் அடித்து செல்லப்படும் இந்த சிகரெட் துண்டுகள் நம் வடிகால்களில் அடைத்து இறுதியில் ஆறுகளிலும் கடல்களிலும் கலக்கின்றன. இது ஒரு சிறிய சிகரெட் துண்டில் இருக்கும் நச்சு சுமார் 1000 லிட்டர் தண்ணீரை மாசுபடுத்தி அதில் இருக்கும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை கொல்லும் ஆற்றல் கொண்டது. நம் தமிழக அரசு பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை விற்பதற்கும் கடுமையான தடைகளையும் அபராதங்களையும் விதித்து வருகிறது. சட்டங்களால் மட்டுமே இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. புகையிலையை ஒழிப்பது என்பது தனி மனித ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல, நாம் வாழும் இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக புகையிலையை நாம் நுகரும் போது நம் பணத்தை மட்டுமல்ல நம் மண்ணின் வளத்தையும் நம் குழந்தைகளின் சுத்தமான காற்றையும் சேர்த்தே எரிக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். புகையிலா தமிழகம் படைப்போம். சிகரெட் துண்டுகளற்ற தூய்மையான நீர்நிலைகளையும் நச்சு புகையற்ற சுத்தமான காற்றையும் நம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக அளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: சூழல் ஒளி வழங்கினார் முனைவர் எட் பிரியதர்சினி அவர்கள்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சூழல் விளக்கு.

0: நேரம் இப்போது 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலைவாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா, பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம், எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டுகால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார்.

பிரதமர் திரு நரேந்திர மோடி 2019 2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014 முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத்தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,000,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய

0: நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருதி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலை குலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் N. ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
5: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: 80 வருடங்களாக சைபால்.
7: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கமோ நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். இந்தியன் 2 திரைப்படத்திற்காக அனிருத் ஸ்ருதிகா பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்களின் வரிகளில், அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 7:10.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே வலியுறுத்தியுள்ளார்.

0: இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக

அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி தான். நேரம் சரியாக காலை 7:25 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறப்பு பகுதி தான் கேட்க இருக்கிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயர்கள் வானொலிக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அனுபவங்கள், வானொலி மூலமாக அவங்க பெற்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு குமார் அவர்கள் அவங்களோட அனுபவம் என்ன, வானொலிக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன, வானொலி மூலமா அவங்க பெற்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பகிர்ந்துக்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். சொல்லுங்க ஐயா.
5: அம்மா வணக்கம். நம்ம நெல்லை வானொலிக்கு துணை சிறப்பு நிகழ்ச்சி முன்னிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
4: மகிழ்ச்சி. சொல்லுங்க.
5: நமக்கு அதாவது இந்த நமது நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 மேலாக கேட்டு வருகிறேன். எனக்கு பிடித்தமானதை நான் படிக்கிற காலத்தே விரும்பி கேட்பேன். அப்ப டெல்லி

0: எட்டுலேருந்து அஞ்சல் ஆகும். கேட்பேன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறுவர்கிற நிகழ்ச்சி நடைபெறும்.
1: சரி,
0: அதையும் விரும்பி கேட்பேன். அப்போ அந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு
1: முன்னாடி
0: நம்ம நியூஸ் பேப்பரோ மற்ற ஏதோ இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் இடம்பெறாத காலத்தில் வந்து நமக்கு நெல்லை வானொலிங்கிற பொதுவாக ரேடியோ மூலம் நமக்கு நல்ல நியூஸ் கிடைச்சது, நல்ல பலன்கள் கிடைச்சது. அதனால நம்பகரமான நியூஸ் கிடைச்சது.
1: சரி,
0: அடுத்தபடியாக நம்ம நேயர்கள் அனுமதி நீங்கள் புதுசாக போன ஒளிபரப்புறீங்கள நிகழ்ச்சி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. எல்லாருக்கும் வாய்ப்பு இப்படி பேச சொல்றீங்க. நானு ரேடியோல இதுவரைக்கும் பேசுறதே இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பேசுறேன்.
1: பயமா தைரியமா பேசுறேன்.
0: அதே மாதிரி இன்னொரு தகவல் வந்து ஒரு நல்ல கருத்தா இருக்கு. அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கு. கடைசியில் அவங்க ஒரு நகைச்சுவையா பேசுறாங்க, அது அருமையா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாடகம் விரும்பி கேட்பேன். நாடகம் வந்து நல்ல சமூக சீர்திருத்தத்துக்கு உள்ளது மாதிரி நாடகம் நல்ல நாடகங்களை போடுறீங்க, அதனால நிறைய பலன் இருக்கு. அடுத்தபடியா நாடகத்தை விரும்பி கேட்பேன். சுகமான ராகங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆனந்த பூங்காற்று கேட்க தவறவே இல்லை. ஆனந்த பூங்காற்று சொல்லவும் நேரம் ரேடியோவை ஆன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஆனந்த பூங்காற்று வந்து தினசரி வந்து நமக்கு புது புது தகவல் கிடைக்கிறது. அதாவது நித்தம் ஒரு தகவல், அருமையான கருத்துக்களை சொல்றாங்க, நல்ல ஆண்டோர்கள் இடம்பெறாங்க, புது புது கருத்துக்களை சொல்றாங்க. அவ்வளவு கருத்தையும் நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சோம்னா மனித வாழ்க்கைக்கு வேற எதுவுமே தேவையில்லை நினைக்கிறேன். அதே படியே நம்ம டிக்ஷனரி மாதிரி அமையும் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில கொடுக்கும் தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவுல வந்து இலக்கிய சேரல் போடுறீங்க. இந்த இலக்கிய சேரல பண்டைய காலத்து மக்கள் அவங்க வாழ்க்கை முறை, அவங்க நடைமுறை, பண்டைய காலத்து விவசாயம் அப்படி அருமையான கருத்துக்களா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு பாக்குறேன். அப்படி அந்த அளவுல நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்ப புதுசா ஆங்கில அறிவும் போடுறீங்க, அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ரொம்ப எளிய முறையில சொல்றாங்க. இந்த எளிய முறையும் போய் சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் படித்த மாணவன் கூட கேட்ட பயன் நிச்சயம் அவனுக்கு பயன் கிடைக்கும். ரொம்ப அருமையான நிகழ்ச்சியை ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சி வந்து அருமை அருமை. நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இளைஞர் பல இது ஒரு எல்லாமே ரொம்ப நன்றியா இருக்கு. எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு பண்பலை இருக்கு. ஒரு ஆனந்த பூங்காத்து போட்டாங்க, நிச்சயமான கருத்துக்கள் இல்ல. அந்த கருத்தை நோட் பண்ணி நான் லெட்டர் போடுவேன் நிலையத்துக்கு. அருமையான தகவலா சொல்லிக்கிட்டு, அதாவது அதுல இடம்பெறது ஒரு அருமை. அது நீங்க தலைப்பு கொடுக்கறவங்களை பூரா பாராட்டணும். நம்ம வானொலி சகோதரிகளை பூரா பாராட்டணும். தலைப்பா குடிக்க, ஆனா அத்தனை தலைப்பும் தேவையான, அதாவது அதுல எதுவுமே ஒழிப்பிட முடியாது. தேவையான தலைப்பு அவ்வளவும் செய்தி கேட்டாலே மிகவும் மிகவும் அருமையா இருக்கும்.
1: சரி, ரொம்ப அருமையா வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை கேட்கறது மட்டும் இல்லாம குறிப்பெடுத்து வச்சு அதுவே வாழ்க்கை பாடமா இருக்கும்னு வேற சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா ஆமா, அது நிச்சயம். எனக்கு ஒரு டிக்ஷனரி பயன்படுது, ஒரு டிக்ஷனரி அதை வச்சு ரெஃபர் பண்ண கூட தேவை அப்படி இருக்கு.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி
0: நன்றி நன்றி.
1: நேயர்களே, இதுவரைக்கும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீங்க. ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய அனுபவங்கள் பத்தி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதி தான் கேட்டீங்க நிகழ்ச்சியில. அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஷான் ரோல்டன் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:30.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி அந்த பகுதி கேட்டோம். அதுலயே சொன்னாங்க வானொலி மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு. அதுல ஒரு புது முயற்சியா தான் நம்ம இப்போ ஆங்கிலம் அறிவோம் அப்படின்னு சிறப்பு பகுதி ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆங்கிலம் குறித்த கிராமர்ல இருந்து ப்ராபப் வரைக்கும் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கிறோம். அதை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க கே கே தாமஸ் அவர்கள். அவங்க கிட்ட பேசிரலாம். வணக்கம்.
8: வணக்கம்
7: தாமஸ் ஐயா. இன்னைக்கு நேர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க ஆங்கிலம் குறித்து?
8: நெல்லை பண்பலை 102.6 வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவரிபடி.
7: குட் மார்னிங் சொல்லுங்க.
8: அதாவதுமா, நான் இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம்ல என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, அதாவது லெட்ஸ் நோ இங்கிலீஷ், நாம் ஆங்கிலத்தை அறிவோம், நம்ம ஆங்கிலத்தை லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். அந்த லெட்ஸ்ங்கிறத வச்சு நான் இது எனக்கு என்ன ஞாபகத்துல வருதுன்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் எ நியூ லெசன் டுடே அப்படின்னு எங்க சார்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு புது பாடம் ஆரம்பிப்போமா? அது ஆரம்பிப்போமான்னு ஒரு கேள்வி வந்து பேச்சு வழக்கு தானே வழியே, உண்மையிலே அது கேள்வி கிடையாது. லெட்ஸ் ஆரம்பிப்போம் அப்படிங்கறதான் ரொம்ப சரி. சரி, இன்னைக்கு நான் என்ன ஆரம்பிக்கலான் இருக்கிறேன்னா, எளிய எதிர்காலம். அதான் எதிர்காலத்துல நம்ம இருக்கிறத எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போறேன். அதாவது சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல என்ன ஃபியூச்சர்ங்கிறது பாமரர் கூட ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்னு யாருக்குப்பா தெரியும்? அப்படிலாம் பாமரர் எங்களுமே நம்ம வந்து நான் பண்பலையில் உள்ள நேயர்கள் பேசும்போது நான் மாணவர்களுக்கு நடத்தியது வேற மாதிரி, நான் பண்பலை

0: வயதில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் வேற மாதிரி என்னுடைய ட்ரெண்ட கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு. அதனால அப்படிதான் நான் யோசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய நேத்து கூட ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க, எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நேத்து இந்த நோ KNOW அதை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்க சின்ன எங்க என் கூட படிக்கிற மாணவன் நோங்கிறத குணோன்னு வாசித்தான், KNOW ஆசிரியர் அது திருத்தினாரு, அது மாதிரி நாக் KNOCK நாக் தட்டு தட்டுங்கள் அப்படிங்கிற மாணவர் பாத்தீங்களா, நாக் த டோர் அப்படிங்கிற கதவை தட்டு அப்படிங்கறதுக்கெல்லாம் சொன்னாங்கன்னு அப்படி சொன்னார் சார் அந்த ஒரு ஐயா. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள் ஃபியூச்சர்ல ஐ அது அது எப்படின்னா, எல்லா தன்மை முன்னிலை படர்க்கை மூன்று இடத்திற்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எந்த பர்சனுக்கும் அதுக்கு இந்த வினைச்சொல் அந்த வெர்ப் இருக்கு பாத்தீங்களா, டில்லு தான் முன்னால சேர்த்து போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்ஸ் இதுதான், அதாவது ஈஸியா பேசக்கூடியது. ஐ வில் கோ டு சென்னை, உருவாக்கிடலாம். அந்த முந்தையெல்லாம் நாங்களாம் படிக்கும் போது 70களில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐக்கு வைக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் ஷேல் போடணும்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. நான் பேச்சு வழக்கில் அதிகமா ரொம்ப கவனிச்சிருக்கேன், எல்லாரும் எந்த சப்ஜெக்டுகளுக்கும் ஐ வி யூ ஹி சி இட் தே எந்த சப்ஜெக்ட் எந்த எழுவாய்க்கும் எந்த பேருக்கு யார் சொன்னாலும் யூ வில் கம் ஹியர் நீ இங்கே வருவாய், ஹி வில் கம் ஹியர் அவன் இங்கே வருவான் அப்படி. அந்த டுமாரோ அதுக்கு வந்து காலம் வந்து எப்படின்னா, நாளை டுமாரோ நாளை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம் அப்படி அந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்கக்கூடியது ஒரு உறுதி. அதுல வந்து இன்னொன்னு பாருங்க, இதுல என்ன ஈஸி பாருங்க, எதிர்மறை நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ஷீ வில் கம் ஹியர் ஷீ வில் நாட் கம் ஹியர் அவன் ஷீ வில் கம் ஹியர் டுமாரோ அவன் நாளை இங்கு வருவான், ஷீ வில் நாட் கம் ஹியர் அவன் நாளை இங்கு வரமாட்டேன், அதை ஷார்ட்டா he won't come here அப்படினு சொல்றாங்க. இப்போ நான் எனக்கு ஒரு பேனா தான் ஒரு ப்ளீஸ் give me a pen ஒரு பையன் கேக்குறானுங்களா, I will not give னு சொல்லலாம், I will not give you னு I won't give அப்படின அது சுருக்கமா சொல்லிருவாங்க. அதனால அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் ஈஸி நெகட்டிவ் ஈஸி கேள்வி ரொம்ப ஈஸி. You will come here னுங்களா, will you come here னா அந்த வில்ல இடத்தை மாத்திட்டோம்னா ஒரு கேள்வி ஆயிருது. அதாவது ஸ்டேட்மெண்ட் இல்ல, அந்த மூணு விதமாகவும் இந்த வரிய ரொம்ப ரொம்ப எளிதா பேசலாம். அந்த வில்லுங்கிறத மட்டும் முன்னாலையும் பின்னாலையும் போட்டாலே நம்ம நினைச்ச மாதிரிலாம் பேசிக்கலாம். அதுதான் அந்த சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தன்மைன்னு நான் சொல்ல வரேம்மா. நிறைவா நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது ஒரு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் போடும்போது வந்து பாத்துக்கோங்க, இந்த வோல்ட் அந்த மாதிரி வார்த்தைகளை விட நம்ம வில்லே அதிகமா பயன்படுத்தலாம். ஷால் வேண்டாம், அதான் இப்போ ஐ அதாவது ஷால் வரலாம் வராம இருக்காது, ஐ ஷால் வி ஷால் முந்தி சொல்லுவாங்க இப்ப சொல்றது இல்ல, இதான் என்னுடைய கருத்து. அதாவது நான் கடைசியா ரெண்டு பழமொழிகள் சொல்லிடுறேன், அதாவது ரெண்டு ப்ராவர்ப் நான் சொல்லுவேன், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் வருமுன் காப்பதே சிறந்தது. இன்னொரு ப்ராவர்ப் பார்க்கிங் டாக் செல்டம் பைட், குறைக்கிற நாய் கடிக்காது. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி நன்றி. நேயர்களே, இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஃப்யூச்சர் டைம்ஸ் எப்படி சொல்லணும், அதை வந்து வோண்ட் அப்படின்னு எப்படி சொல்லணும், வில்யூன்னு எப்படி சொல்லணும், நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் வில் ஷேல் அப்படின்னு. ஷேலை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, வில்லே நீங்கள் அதிக இடத்துல யூஸ் பண்ணலாம், அதை நெகட்டிவாக சொல்லும்போது கூட அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. நிறைவாக இரண்டு பழமொழிகளும் சொன்னாங்க, நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். இட்லி கடை திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களும் அறிவு அவர்களும் பாடியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். நேரம் சரியாக காலை 7:41 ஆயிற்றுக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை நேரம் சரியாக காலை 7:46 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டுடலாம். தக்காளி 48 ரூபாயில் இருக்கு, கத்திரிக்காய் 112 ரூபாயில் இருக்கு, வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாயில் இருக்கு, பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 16, தடியங்காய் 12, அவரைக்காய் 150 ரூபாயில் இருக்கு, கொத்தவரங்காய் 25, பாகற்காய் பெரிய 35, சிறியது 55 ரூபாயில் இருக்கு, பச்சை மிளகாய் 50 ரூபாயில் இருக்கு, முருங்கைக்காய் 18 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாயில் இருக்கு, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், காராமணி 28, கோவைக்காய் 25, தேங்காய் பெரியது 50 ரூபாய், சிறியது 47 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகள் 15 ரூபாயில் இருக்கு, ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 56, புதினா 50, கருவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 12.

உண்டு. இஞ்சி 130, மாங்காய் 25, நார்த்தங்காய் 30 ரூபாயில் இருக்குது, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 24, கேரட் 70 ரூபாய், ரிங் பீன்ஸ் 90 ரூபாயில் இருக்குது, சௌச்சௌ 42 ரூபாய், முட்டைகோஸ் 42, பீட்ரூட் 32 ரூபாயில் இருக்குது, காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடமிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 80 ரூபாயில் இருக்குது, பூண்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலும் இருக்குது, 220 ரூபாயிலும் இருக்குது, பட்டர் பீன்ஸ் 80 ரூபாய், சோயாபீன்ஸ் 180 ரூபாய், பச்சை பட்டாணி 200, சேம்பு 50 ரூபாயில் இருக்குது, சேனைக்கிழங்கு 25, சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சிறுகிழங்கு 60 ரூபாயில் இருக்குது. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்குது, ஏலக்கி 90, மட்டி 70 ரூபாயில் இருக்குது, நேந்திரம்பழம் 50 ரூபாயில் இருக்குது, கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்குது, பச்சை வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்குது, எலுமிச்சை பழம் வந்து 85 ரூபாயில் இருக்குது, ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 240 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் வந்து 60 ரூபாயில் இருக்குது, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 45, திராட்சை 120, சாத்துக்குடி 100 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், ஆரஞ்சு 120 ரூபாயில் இருக்குது, தர்பூசணி பழம் 30 ரூபாயில் இருக்குது, மாம்பழம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலும் இருக்குது, 160 ரூபாயிலும் இருக்குது. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க.

0: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன, மன்னரின் செல்லப்பிள்ளை ரோபோ தனியாக நின்று கொண்டிருக்கிறது. ரோபோ, மன்னர் எங்கே?
1: பாஸ், இன்னும் அரசவைக்கு வரவில்லை.
0: அப்போ நீ சும்மாதான் இருக்கிறாயா? இந்த செய்தித்தாளில் எனக்கு முக்கிய செய்திகளை படித்து காட்டு.
1: முக்கிய செய்தியை படிக்க வேண்டும். செல்போன் பேசியபடி இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் விபத்தில் சிக்கினார்.
0: காலையிலே இந்த செய்தியா? எத்தனை முறை கோரினாலும் அபராதம் இட்டாலும் அவர்கள் திருந்துவதில்லை. சரி சரி ரோபோ, இந்த மாதிரி செய்தி எல்லாம் வேண்டாம். காலையில் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது, அதனால் வேறு செய்திகளுக்கு செல்வோம். ஆரோக்கியத்தை குறித்து ஏதேனும் செய்திகள் இருந்தால் படி கேட்போம்.
1: ஆரோக்கிய செய்திகள் படிக்க வேண்டும். சமீபத்திய ஆய்வின்படி உலக மக்களிடையே கொலஸ்ட்ரால் அதிகரித்து இருக்கிறது.
0: அது என்னவோ உண்மைதான். சாப்பிடுவது, உட்கார்ந்தபடியே வேலை பார்ப்பது, மறுபடியும் சாப்பிடுவது, தூங்குவது, அமர்ந்தபடியே வேலை பார்ப்பது, இதே ரிபீட் மோடில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது மன்னரை போன்று மக்கள். என்ன, கொலஸ்ட்ரால் இருக்கத்தானே செய்யும்.
2: என்ன உரையாடலில் ஏனது பெயர் அடிபடுகிறது, என்ன விஷயம்?
0: ஆஹா, மன்னர் வந்து விட்டார். ஏற்றுப்பாரோ, சமாளிப்போம். அது வந்து மன்னர் வேண்டே, தாங்கள் ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக உழைப்பதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தோம்.
2: ஓஹோ, அப்படி அப்படி, பேசுங்கள் பேசுங்கள், நிறையவே பேசுங்கள். ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன இருவரும் செய்தித்தாளில் மூழ்கி விட்டீர்கள். அப்படியெனில் அதில் ஏதேனும் முக்கிய செய்தி வந்துள்ளது, அப்படித்தானே?
0: மன்னா, முக்கிய செய்தி வந்தால்தான் செய்தி

0: செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்பதில்லை. செய்தித்தாள் படிப்பதால் பொது அறிவு வளரும். அது சரி, அது இருப்பவர்கள் தானே அது குறித்து யோசிக்க வேண்டும். இன்னும் மன்னருக்கு தான் அது இல்லையே.
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, தாங்கள் தான் செய்தித்தாளை திரும்பி பார்ப்பது கூட இல்லையே. அவ்வளவு பிஸியாக இருக்கிறீர்களே என்று கூற வந்தேன்.
1: ஆமா மந்திரியாரே, நான் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறேன். செய்தித்தாள் படிப்பதற்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது.
0: வெறும் சாக்கு போக்கு. வேண்டுமென்றால் நேரம் ஒதுக்கி செய்தித்தாள் படிக்கலாம். செய்தித்தாள் படிப்பதனால் எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ள இயலும். உலக நடப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். பொதுமக்கள் சமீப காலங்களில் என்னென்ன பிரச்சனைகள் சிக்கி இருக்கிறார்கள், அதற்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் கூட தெரிந்து கொள்ளலாம் அண்ணா.
1: ஓஹோ, செய்தித்தாள் படித்தால் பிரச்சனைகளும் பிரச்சனைக்குரிய தீர்வுகளும் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? அப்படி என்றால் மந்திரியாரே, நீர்தான் அதிகமாக செய்தித்தாள் படிப்பவராயிற்றே. எங்கே சமீபத்தில் மக்களிடையே நிலவும் ஒரு பிரச்சனை, அதற்கான தீர்வையும் கூறும் கேட்போம்.
0: மன்னா, சமீப காலங்களில் மக்களிடையே கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் மிக அதிகமாக காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள் மன்னா.
1: சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இதற்கான தீர்வை கூறும்.
0: இதற்கு முறையான உடற்பயிற்சியும் சரியான உணவு பழக்கமும் தான் சரியான தீர்வாம்.
1: ஓஹோ, அப்படி என்ன உணவு பழக்கம் கொலஸ்ட்ராலை குறைக்கும்?
0: மன்னா, பார்லி அரிசி கஞ்சியை தினமும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அது நமது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை அழித்து நல்ல கொழுப்பை மட்டுமே உடலில் தக்க வைக்குமா?
1: அப்படியா? ஆமாம், அதற்கு இந்த பார்லி அரிசி கஞ்சி எந்த வகையில் உதவுகிறது?
0: இந்த பார்லி அரிசி கஞ்சியில் பீட்டா குளுக்கோன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதுதான் நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அழித்து நல்ல கொழுப்பை மட்டும் தங்க வைக்க உதவி செய்கிறது. இதனால் அதிக அளவு கொலஸ்ட்ரால் பாதிக்கப்படுபவர்கள் இதய நோய், மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரலாம்.
1: ஆமாம், இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியும்?
2: இதெல்லாம் நாங்கள் செய்தித்தாளிலிருந்து தெரிந்து கொண்டோம்.
0: ஆம், அதிலிருந்துதான் தெரிந்து கொண்டோம் மன்னா.
1: அப்படி என்றால் நான் இப்போதே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன்.
0: முடிவா? என்ன மன்னா அது?
1: தினம் தினம் செய்தித்தாள் படிப்பது என்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறார். யாராவது நல்ல ஆட்கள் இருந்தால் கூறும், உடனே பணிக்கு எடுத்துக் கொள்ளலாம்.
0: உதவியாளரா? எதற்கு மன்னா?
1: வேறெதற்கு, எனக்கு செய்தித்தாளை படித்து காண்பிக்கதான்.
0: என்ன, அப்போ தங்களின் செல்லப்பிள்ளை இந்த ரோபோ?
1: இந்த ரோபோவை எல்லாம் நம்ப முடியாது, திடீரென்று ஸ்ட்ரக் ஆகி நின்றுவிடும். அப்படி உதவியாளர் கிடைக்கவில்லை என்றால் மந்திரியாரே, நீரே எனக்கு...
0: ஐயோ, எனக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கிறது, ஆளை விடுங்கள் மன்னா.
1: என்ன, மந்திரியார் தலை தெரிக்க ஓடுகிறார்? அந்த பயம் இருக்கட்டும், இனி யாராவது என்னை செய்தித்தாள் படிக்க கூறுங்கள், பார்ப்போம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி
7: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம். பரணி நிகழ்ச்சி இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இருக்கு, கேட்க தவறாதீர்கள். அதே மாதிரி இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளைய தலைமுறையிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா அப்படிங்கிற தலைப்புல தான் நேர்கள் பேச இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். அயோக்யா திரைப்படத்திற்காக அனிருத் அவர்களும் சாம் சிஎஸ் அவர்களும் பாடியிருக்காங்க. சாம் சிஎஸ் இசையில விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:56 ஆயிட்டு இருக்கு.

0: உரிமைகளையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பின்பற்ற வேண்டும். இப்ப எப்படி அடிப்படை உரிமைகள் நமக்கு பாதிக்கப்படும் பொழுது நமக்கு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டலாம்னு சொல்லி இருக்கிறதோ, ஆனா அடிப்படை கடமைகள்ல வந்து அந்த மாதிரியான ஒரு செயல் சொல்லப்பட வேண்டும். இந்த கடமைகள்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 கடமைகள்ல முதலாவதா சொல்லக்கூடியது இந்த அரசியலமைப்பு சட்டம், இதனுடைய லட்சியங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடக்க வேண்டும். இது வந்து 1வது அடிப்படை கடமை. அதே போன்று நம்ம நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த அந்த விடுதலை போராட்ட வீரர்களின் செயல்களை பின்பற்றுதலை வேண்டும், அவர்களுடைய உன்னதமான லட்சியங்களை போற்றி வளர்க்க வேண்டும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை தேவைப்படும் போது நாட்டிற்காக பாதுகாப்பு பணியாற்றவும் தேச தொண்டாற்றவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தயாராக இருக்க வேண்டும். 5வது அடிப்படை கடமையாக சொல்லக்கூடியது சமயம், மொழி, இது கடந்த ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும். பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் பழக்க வழக்கங்களை நிராகரிக்க வேண்டும். 6வது அடிப்படை கடமை என்னவென்றால், நமது கூட்டு பண்பாட்டின் பலமான பாரம்பரியத்தை போற்று பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோடு உயிரினங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். அதுக்கப்புறமாக 8வது உரிமையாக அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், சிந்திக்கும் ஆற்றல் மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்க்க வேண்டும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். 10வது அடிப்படை கடமையாக நாடு எப்போதும் உயர்ந்த நிலையை எட்டும் பொருட்டு தனிப்பட்ட முறையிலும் கூட்டு முயற்சியிலும் அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்து விளங்க முயல வேண்டும். 11வதாக கூடியாக செய்யப்பட்ட ஒரு அடிப்படை கடமை என்னன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு 6 முதல் 14 வயது வரையிலான அந்த வயதுக்குள்ள கல்வி கற்கும் வாய்ப்புகளை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் வழங்க வேண்டும். இது முக்கியமான ஒரு, அதனால 6 முதல் 14 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வியை ஏற்படுத்தி தர வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை, அடிப்படை கடமை என்பதை சொல்லப்படுகிறது. இதுதான் அடிப்படை கடமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கறத தெளிவா எடுத்துரைச்சீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 8:15 ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்க இருக்கிறோம். திரையரு நிகழ்ச்சி இப்போ எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8:30 திரையரு நிகழ்ச்சியில் நிறைய ஆடியோ கட்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குது. ஸோ தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி முப்பது ஆயாச்சு, திரையறிவி நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன், மற்றும்
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: ஸோ இன்னைக்கு வந்து ஆடியோ கேட்டவங்க காத்துட்டு இருக்கு. ஸோ பாடலுக்கு இடைப்பட்ட வரிகளையோ இல்லை பாடலுக்கு இடைப்பட்ட மியூசிக்கையோ கொடுத்து தான் என்ன திரைப்படம் என்ன பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம் நேர்கள் கிட்ட. நேர்கள் உங்களுக்கும் பதில் தெரியும், நானும் கலந்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா அழைக்கலாம். 0462256113232 மற்றும் 0462256113133 அப்படிங்க எங்களுக்கு நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், இங்க இருந்து வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சந்திரசேகர் சார். உங்களுக்கு ஆடியோ கொடுத்துடலாமா?
3: ஈஸியான பாட்டை கொடுக்குறீங்களா மேம்?
1: ஈஸியா
4: ஈஸியான பாடல் தான்,
1: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க.

0: இவ்வளவு ஈஸியான பாடலா கொடுப்பீங்க ஜெமீமா?
1: ரொம்ப ஈஸியா கேட்டுட்டேன்.
2: ஆமா, ஃபர்ஸ்ட் நேரா வந்திருக்கீங்க, ஈஸியா குடுக்கலனா எப்படி?
1: அத்தா, இது வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை, ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுடைய குரல், டவுன் டூம் என்ற திரைப்படம், அன்பே என் அன்பே உன்பிழி பார்க்க என்கின்ற அற்புதமான பாடல்.
2: அதாவது ஸ்கூல்ல போயும் கூட அவளை அழகா சொல்லிருக்க மாட்டேன், இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லுற மாதிரி பதில் சொல்லிருக்கீங்க. நன்றி சார், நன்றி.
1: எனக்கும் ரொம்ப
2: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், இங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம்,
2: போட்டுலாம்.

0: பாண்டிய நிலையை.
1: மனசுல உள்ள இருக்கு வர மாட்டேங்குது. அடுத்தது பாட்டு நன்றி. நல்ல படம் பாட்டு.
0: நிச்சயமா நல்ல பாட்டு தான். பாத்தீங்கன்னா
2: மத்ததுலயே போறாங்க,
0: பூமாலை ஒரு பாவை ஆகுமோ அப்படிங்கிறாங்க. பூமாலை அப்படின்ற மியூசிக்ல தான் வரும். தங்க மகன் திரைப்படத்தில் உள்ள பாடல் தான் அது. பரவாயில்ல, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். சந்திரமுகி திரைப்படத்தில் இருந்தால் கபிலனுடைய பாடல் வரிகளில் சின்ன பொண்ணு சுஜாதா மோகன், கே கே கார்த்திக் அவர்கள் இணைந்து பாடினது. இசையமைப்பாளர் வித்யாசாகருடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 8:48 ஆயாச்சு. திரையரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, பாடலுக்கு இடைப்பட்ட அந்த இசையும் வரிகளையும் கொடுத்து என்ன பாடல் என்ன திரைப்படம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா?
1: ஆமா, நேயர்களும் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய பேர் அழகா முயற்சி பண்ணாங்க.
0: ஸோ நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லா நேயர்களுக்குமே நம்ம இன்னைக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களும் நமக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க, ஏன்னா இல்லை ஈஸியாக கொடுத்துட்டீங்க, அதனால நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிகழ்ச்சியில் வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆஜே ஜெயிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 8:50 நம்ம சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் இளைய தலைமுறையினரிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா, இதை பற்றி தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியினாலும் பிரச்சனை இல்லை, மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் நீங்களும் கூட உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல இதே போல் இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாக்கூடிய நிகழ்ச்சிகள் கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைய பண்பலை 102.6
2: சைபாலின் இன்று ஒரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
3: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
4: பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான், இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி, பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கலை.

0: குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே வேகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு நான் ஒரு பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன். என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை புலந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்றைக்கி ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளையிட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான்.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, இன்னும் சில நொடியில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். 9 மணிக்கானது
2: பாட்டு
1: தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் இன்றைய தலைமுறையினரிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடாக பேசியிருக்கிறோம். இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாயங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு விதமான தலைப்பு தான் நீங்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை உங்க கூட எங்க பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம், அப்படியே இந்த மே மாதம் ஆரம்பித்த மாதிரி தான் இருந்துச்சு. மாத கடைசிக்கு வந்துட்டோம். சொல்லப்போனால் இன்னும் சில நாட்களில், இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே பள்ளிகள்லாம் திறக்க போகுது இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணுங்க. எல்லா பெற்றோருடைய ஆசையும் ஒன்றே ஒன்று தான், என் பிள்ளை நல்லா படிக்கணும், வந்து அவருடைய சொந்த காலில் நிற்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இப்போ எந்த அளவுக்கு பிள்ளைங்க படிப்புக்காக முன்னேறிக்கிட்டே போகிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் வந்து அவங்கக்கிட்ட வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டதுனா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு பதில் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட நம்ம வலியுறுத்த வேண்டியது படிப்பா இல்லைனா நம்முடைய பண்பாடா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்க. 0462256113 அப்படி இல்லைனா 0462256133 அப்படிங்க. எங்களுக்கு நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம். வணக்கம்.
2: நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
1: கண்ணம்மா சொல்லுங்க.
2: ரொம்ப அவசியமான தலைப்பு. ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்கிறதானே குறைச்சாதான் இருக்கு. இந்த பண்பாடுங்கிறது குடும்பத்திலேயே வரணும். அக்கம் பக்கங்களை பார்த்து குடும்பத்தில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க ஆரம்பிப்பாங்க இளைய தலைமுறைகள். அது குழந்தையில இருந்தே நம்ம குடும்பத்துல வழக்கமா வச்சுக்கணும். அந்த கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் நாம சொல்லி கொடுக்கணும்.
1: கண்டிப்பா. சோ படிப்பை விட பண்பாடுதான் நீங்க வந்து வலியுறுத்தணும் சொல்றீங்க.
2: கண்டிப்பா அதை பள்ளிகள்ல கத்துக் கொடுக்கணும். பள்ளிகள்லயும் கத்துக் கொடுக்கணும், நம்ம வீட்லயும் அதை கத்துக் கொடுக்கணும். அதை ஒரு சிறப்பு பாடமாவே நடத்தணுங்கிறதுதான் என்னுடைய கருத்து.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நீங்க வலியுறுத்த வேண்டியது நல்லா படிப்பா அப்படின்னு சொல்வீங்களா, இல்லைனா நம்முடைய கலாச்சாரத்தையும் மறந்துடாதப்பா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எதை வலியுறுத்தணும் கேட்டிருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார் சொல்லுங்க.
3: நான் என்ன பண்பாடு இருந்தாலும் இல்லையாலும் படிப்பு தான் இப்ப ரொம்ப முக்கியமா தேவை இருக்குமா. நாங்கெல்லாம் வேலைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா படிப்பு தேவையில்லை, எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்லி நாங்க வேலைக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு அதே தொழில பாக்குறதுக்கு படிப்பு இருந்தால்தான் தொழில் பார்க்க முடியுங்கிற பொசிஷன் வந்துருக்கு. ஏன்னா எதை எடுத்தாலும் ஸ்கேனர் போட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்களா போவோம், ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா நாங்க கையிலேயே வேலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா இன்னைக்கு ஸ்கேனர் போட்டு அந்த ஸ்கேனர் என்ன சொல்லுதோ அதுபடி வேலை பார்த்தாதான் அந்த வண்டி ஓடுது. அப்படிங்கும் போது அதுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியமா தேவை இருக்குமா.
1: ஓகே, படிப்பு தான் நீங்க வலியுறுத்தீங்க.
3: ஆமா, படிப்பு தான் முக்கியமா தேவை இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காட்டே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். அம்மா, குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெயதீசனம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
4: படிப்பு கண்டிப்பா தேவைமா, அதோட பண்பாடு இல்லைன்னா பாரதம் இல்லைன்னு சொன்ன மாதிரி படிப்போட கலந்த பண்பாடு நமக்கு கண்டிப்பா தேவைமா. ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம். அதனால படிப்போடையும் பண்பாட்டோடையும் வளர்றதுதான் நல்லது. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி. இப்ப பேசின மூணு நேர்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பண்பாடு,

ஒருத்தர் படிப்பு இன்னொருத்தர் ரெண்டுமே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கால் பண்ணி சொல்லுங்கள். நிகழ்ச்சியாக முடி முதல் பாடலும் கேட்கவிருக்கிறோம். வேங்கை திரைப்படத்திலேருந்து ஹரியுடைய பாடல் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத், எம் ஆல் ஆர் கார்த்திகேயன் அவங்களுடைய குரலில் தான், தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு நினச்சிருங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்டே வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா. பாடலை தொடர்ந்து பேசலாம், கேட்டு நினச்சிருங்க.

0: 9:12 ஆகிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் படிப்பா இல்லை பண்பாடான்னு கேட்டுருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், பாளையங்கோட்டை காமராஜ் திருவள்ளூர்லேருந்து.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: மாணவருக்கு தேவை படிப்பா பண்பாடான்னு கேட்டிருக்கீங்க. பண்பாடு தான் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதுவும் வந்து நம்ம எப்படி செயல்படணும், என்ன மாதிரி செய்யணுங்கிறது அந்த இதில் தான் தெரியும். படிப்புங்கிறது எந்த வயசுல இருந்தாலும் படிச்சுக்கலாம். இந்த பண்பாடுங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடியது பொறுத்து இருக்கு. நம்ம இதை கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வானொலியில வந்து கருத்துக்கள்னு வச்சிருந்தாங்க. இப்ப ஆண்ட பூங்கருத்துன்னு ஆக்கிட்டீங்க. ஒரு நேயர் வந்து ஒரு நாள் தான் நிகழ்ச்சிக்கு வரணும்னீங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்னு புது ஒரு பண்பாடை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பண்பாடு அமைக்கிறதுதான் ஒரு செயல்பாடு கரெக்டா இருக்கும். இல்லைனாக்கி அந்த செயல்பாடு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அது ஓவரலா வந்து பண்பாடு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அது கட்டுக்கோப்பு மீறி போய்கிட்டு இருக்கும். இப்படிதாங்கிறது ஒரு பண்பாடு எப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது.
0: சோ பண்பாடு இருந்தா ஒழுங்கு இருக்கும். அதனால பண்பாடை நீங்க நீங்க வலியுறுத்தி சொல்லுவீங்க இல்லையா? நிச்சயமா சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. சோ பண்பாடு தான் அது வலியுறுத்தினாதான் ஒரு ஒழுங்கு இருக்கும் சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
2: என்ன பொறுத்தளவுக்கு பண்பாடுன்னு மேடம் சொல்லுவேன். காரணம் வந்து 5 வளையாதது 50 வளையுமா அப்படிம்பாங்க. அதாவது ஆரம்பத்திலேயே அந்த பண்பாடுங்கிற விஷயத்த கத்து கொடுத்துட்டா அந்த படிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க மேடம். அப்ப வந்து நமக்கு 2-in-1 மாதிரி பண்பாடும் நல்லா இருக்கும் போது படிப்பும் சிறப்பா இருக்கும், பண்பாடும் நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ வணக்கம்.
3: வணக்கம். நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேங்க.
0: பாண்டியன் சார் சொல்லுங்க.
3: அதாவது இந்த இளைஞர்களுக்கு தேவையானது பண்பாடு கலாச்சாரம் கேட்டிருக்கீங்க. அதாவது கலாச்சார புரிதல் வந்து இப்போ இந்த இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னு கேட்டா இவங்க வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை ரொம்பவும் விரும்புறாங்க. அது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா அது இல்ல. ஏன்னு கேட்டா நம்மளோட டெப்த் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு. இதை வந்து கண்டினியூ பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து நாம பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம சொல்லிக் கொடுக்கறது மட்டும் போதாது. நம்மளுடைய அட்மாஸ்பியரும் மாறி இருக்கணும். ஆனா இந்த அட்மாஸ்பியர் மாறாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பண்பாடு கலாச்சாரத்தை பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எதிர்காலத்துல இவர்களோட ஜென்ரேஷனை பாதிக்குங்கிறத நாம வந்து நாம தான் இந்த இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதை புரிய வைக்கக்கூடிய பொறுப்பும் நம்மகிட்ட தான் இருக்கு. இன்னைக்கும் நாம இந்த கலாச்சாரத்தை நாம அவங்க புரிஞ்சுக்கலைனாலும் நாம சொல்லி கொடுக்கக்கூடிய மனோபாவத்தை நாம வளர்த்துக்கணுமே தவிர அவங்கள போய் குறை சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. நன்றி வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. பண்பாடு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக நம்ம பண்பாடில் பார்த்திங்கன்னா வயசானவங்க இருக்கிறாங்களா எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்கறது ஒரு பண்பாடாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க படிப்பில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறனால படிங்க படிங்கன்னு சொல்லலாம். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா படித்த நான் எங்கே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய மாதிரி சூழ்நிலையை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஸோ பண்பாடை நம்ம வந்து வலியுறுத்தி இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு சொல்லணுமா இதுதான்ப்பா முக்கியம் அப்படின்னு, இல்லை படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி நீங்கள் வந்து வலியுறுத்துவீங்களா? அதான் பேசிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்டு வந்தாலும் திருநாள் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டுருக்கு. ஜீவனுடைய பாடல் வரிகளில் நமிதா ரஞ்சித் அவர்கள் இணைந்து பாடினது ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: தேசத்தின் குரலாய் மக்களின் மகிழ்வாய் 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தன் சோர்விலா சேவையை தொடர்கிறது நம்ம ஆகாஷ்வாணி. நேரம் 9:22 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட நாம வலியுறுத்தி சொல்ல வேண்டியது படிப்பா இல்லைன்னா பண்பாடா அப்படின்னு நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.

0: ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா, இல்லைனா பண்பாடு, நம்மளுடைய எப்போவுமே பண்பாடில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர்கிட்ட சொல்வீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாக
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
1: அதாவது நம்ம இளைஞர்கள்ட்ட இப்போதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா பண்பாடுகள். கல்வி வந்து நல்லா இருக்கு, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரை எப்படி கூப்பிடணும்னா அந்த உறவு முறைகள் கூட நம்ம பண்பாட்டுல தெரியும். அப்பா கூட பிறந்தவங்க அவங்களும் அத்தை தான், அவங்களும் ஆண்டி தான், வெளியில உள்ளவங்களும் ஆண்டி தான். என்ன முறை இது? நம்மளுடைய கலாச்சாரங்கள் என்ன, நம்மளுடைய இசைக்கருவிகள் பாத்தீங்கன்னா தவில் நாதஸ்வரம், அதெல்லாம் மறைஞ்சு மேல்நாட்டு இசைகளை நம்ம இங்க கொண்டாந்துட்டு
0: இருக்கோம்.
1: இதெல்லாம் திருவிழாக்கள்ல பாருங்க, நம்மளுடைய பாரம்பரிய வாத்தியங்களே இன்னைக்கு குறைஞ்சு போச்சு, பாரம்பரிய இசைக்கருவிகள் குறைஞ்சு போச்சு, பாரம்பரிய விழாக்கள் குறைஞ்சு போச்சு, பாரம்பரிய ஆடைகள் இல்ல, எல்லாமே மாறும்போது இது நமக்கு தமிழ்நாடா என்ன, இது வெளிநாடான ஒரு சந்தேகமா
0: இருக்கு. பண்பாடதான் வலியுறுத்துறதுக்கு நீங்க
1: பண்பாடை மதிக்க கத்துக் கொடுக்கணும், ஒரு பெரியவர்களை மதிக்க கத்துக் கொடுக்கணும். இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே கொண்டாடுறோம்.
0: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில பேச
1: நன்றிமா, நன்றி மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். ஸோ பண்பாடை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும், அதுதான் இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது, படிப்பு கூட படிச்சிடுறாங்க அப்படின்னு ஆழ்வார்குறிச்சியிலேருந்து பரமசிவானந்தம் சார் சொல்லி போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கும்பகோணத்துலேருந்து மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார், ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் நேர்கள் பங்கு கொள்ளும் இல்லையா, நீங்கள் நேத்திக்கும் ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க, நன்றி. இன்னைக்கும் வந்ததுக்கு தொடர்ந்து கால் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் பேசுகிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம், சண்முகா மாரிமுத்து.
0: சண்முகா மாரிமுத்து சார் சொல்லுங்கள்.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
3: ஓகே மேடம், அதாவது ரெண்டும் தேவை மேடம், கல்வியும் தேவை பண்பாடும் தேவை. ஏன்னா இந்த காலத்துல வந்து கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லை. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, ஏன்னா கல்விக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம். நானே அந்த கல்வி இல்லாம நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அதே நேரத்துக்கு அந்த கல்வி எவ்வளவுதான் இருந்தாலும் சரிதான், அந்த பண்பு வேணும். அந்த பண்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சிலவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா பேசவே தெரியாது, என்ன பேசுறோம் என்ன இது பண்றோம் அப்படின்னே தெரியாது. அந்த பண்பும் வேணும். இப்ப அந்த காலத்துல வந்து கம்மியா படிச்சிருப்பாங்க, ஆனா பண்பு அதிகமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் எடுத்துக்கலாம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள கம்மியா தான் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த பண்பு வந்து இன்னும் பேசுது, அவருக்கு அந்த பண்பு இருக்க போய்தான் இன்னும் உலகமே அவரை பத்தி பேசுது. அதனால ரெண்டும் தேவை மேடம், பண்பும் தேவை, இப்ப உள்ள காலத்துக்கு கல்வியும் தேவை மேடம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் கலில் ரகுமான் சார். ஸோ நீங்களும் கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. ஸோ நேர்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம அடிக்கடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதாவது நேர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கதை அவங்களால வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியும். ஸோ நேற்றைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க அப்படின்னா புது நேர்களுக்கு நீங்கள் கூட வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்,
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி அம்மா, ஸோ நீங்கள் கூட பேசியிருக்கீங்க இல்லையா, ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம நேர்கள் வந்து ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு டெய்லி நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கலந்துகிட்ட நேர்களுக்கு நன்றி சொல்லிடலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நாளைக்கு கூட நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. பெடி திரைப்படத்திலிருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சைந்தவி கார்த்திக் விஜய் அவங்க பாடினது விஜய் ஆண்டனியுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:31 ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கிட்ட வலியுறுத்த வேண்டிய விஷயம் படிப்பா பண்பாடா அப்படின்னு. இப்போ நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நாளுக்கு 1 முறை தான் ஒரு நேர் வந்து பங்கு கொள்ள முடியும் ஒரு நிகழ்ச்சியில். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நேர்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பேசியிருக்கிறீங்க தான். நிஜமாக நம்ம பண்பலை மேலேயும் நம்மளோட நிகழ்ச்சி மேலேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் ஈடுபாடு இருக்குன்றது தெரிஞ்சிக்க முடியுது. சொல்லப்போனால் மதுரையிலேருந்து சந்திரசேகர், அப்புறம் கோவில்பட்டியிலேருந்து சங்கர், சிவகாசிலேருந்து தேவி ஸ்ரீ, நாகர்கோவில் கலீல் ரகுமான், தேனியில் அப்புறம் குமரி மாவட்டம்லேருந்து பேசினவங்க, சத்தியமங்கலம் பேச்சுமுத்து, இவங்க எல்லாருமே, கும்பகோணம் மனோகரன் சிவங்களும் அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில் பேசித்தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய காலுக்கும், நீங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதுக்கும். புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நேர்கள் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பேசினவங்க 2 நாளைக்கு ஒருக்க கால் பண்ணலாம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவதுமா,

0: எந்த அளவு நமக்கு முக்கியம், அதே போல பண்பாடு நமக்கு முக்கியமா. நல்ல ஒரு பண்பாடு இருந்தாதான் யாருமே நம்மள மதிப்பாங்க. படிப்புல நீங்க பெரிய அதிகாரி இருந்தாலும் நீங்க பண்பாடோட பேசினாதான் உங்களை நல்லாங்க. அதனால படிப்பு பண்பாடுதான் ரொம்ப முக்கியம் கருத்தம்மா.
1: உங்களுடைய கருத்து நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியை பேசுறதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி வந்துட்டீங்க? உங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நெற்கட்டுதல் ராமபாண்டியன்.
1: எங்க இருந்து சார்?
2: அதாவது நம்ம தாத்தா திருவள்ளூர் என்ன சொல்றாருன்னா, கட்டதினால் ஆய பயன்கள் வாலறிவன் நற்றால் சொல்வார். அந்த வாலறிவாகிய மெய்ப்பொருளை நீ கத்த கல்வியல்களை கொண்டு நீ அந்த மெய்ப்பொருளை உணராது போனால் இப்ப படித்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த வாலறிவாகிய மெய்ப்பொருள் என்ன அப்படின்னுட்டா, அந்த பண்பாடு, மனிதனுடைய பண்பாட்டாலதான் அதை அறிய முடியும், உணர முடியும். பண்பாடு இல்லைன்னு சொன்னா கல்வி எவ்வளவு கற்றிருந்தாலும் பண்பாடத்த கல்வி அது கல்வியாகவே முடியும். அகக்கல்வி புறக்கல்வின்னு ரெண்டு இருக்கு. அகக்கல்வினா தன்னை அறிய வைக்கக்கூடிய கல்வி. புறக்கல்வி என்பது நாம் வெளியே விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகம் வந்து இது என்ன, இந்த கல்வியால என்ன பயன் இருக்குன்னா அகங்காரத்தை வளர்ப்பது தான். அகங்காரத்தை வளர, அகங்காரம் வளர வளர தன்னை மறந்த நிலை உருவாகுது. அப்ப தன்னை உணர வேண்டுமானால் என்ன செய்யணும், அப்ப நம்ம வந்து உள்முகமா அந்த அகக்கல்வி கற்கணும். இப்ப அகக்கல்வி என்பது இந்த உலகத்துல ரொம்ப அரிதா இருக்கு. அந்த அகக்கல்வி கற்றுக் கொடுக்க இடங்களும் வியாபார ஸ்தலமா இருக்கு. நம்ம வந்து அந்த வியாபார ஸ்தலமா இருக்கத வந்து அது பொது உடைமையா பொது நன்மையா நம்ம உணர்ந்து அந்த நடத்துறவங்க நடத்தினாங்கன்னா அந்த அகக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம். அகக்கல்வி கற்றுக் கொடுக்கும் போது ஒழுக்கம் வந்துடும். ஒழுக்கம் வரும்போது அந்த கற்க கதடர கற்பவை கற்றவின் நிற்கன்னு சொல்லிட்டா இல்லையா, அத படிக்க அந்த நூல்களை வந்து பிழை இல்லாமல் படிக்கதான் அர்த்தம்னு கிடையாது. அதாவது அந்த நம்ம கற்க கசடுகிற நம்மிடம் உள்ள அந்த ஒழுக்கக்கேடான அந்த பண்பாடற்ற அந்த குணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குணங்களை நீக்குவதற்கு தான் அதுதான் கசடா இருக்கு. அந்த கசடுகளை நீக்குவதற்கு தான் படிக்கணும். மற்ற எல்லாம் புறக்கல்வி என்று என்பது என்னுடைய கருத்து.
1: நன்றி சார். நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: அதாவதுமா, வாழ்க்கையில வந்து நம்ம வந்து கல்வி கற்பதற்கு பண்பாடு முக்கியம்
1: தான்.
3: பண்பாடு இல்லட்டா நம்ம கல்வி கற்ற பிரயோஜனம் நம்ம இல்ல. அதனால நம்ம வந்து கல்வி கற்கிறது பண்பாடும் முக்கியம் சொல்லி என்னுடைய ஒரே நிகழ்ச்சி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டு இருக்கு. தெனாவட்டு திரைப்படத்துலேருந்து நான் முத்துக்குமாருடைய பாடல் வரிகளில், ஹரிஷ் ராகவேந்திராவுடைய குரலில், ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில். புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நேர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க கால் பண்ணதுனால நிறைய நேர்கள் பங்கு கொள்ள முடியலையா? ஸோ இந்த அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:42 ஆகிட்டு பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கிட்ட என்ன விஷயத்தை நீங்க வலியுறுத்தி சொல்வீங்க? படிப்பு தான் முக்கியம் அப்படி சொல்வீங்களா? பண்பாடு முக்கியம்ன்றதை வலியுறுத்துவீங்களா? பேசிட்டு இருக்கோம் நேர்கள் கிட்ட. அடுத்த நேர் யார்? இங்கிருந்து வணக்கம்.

0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிதாய் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: மாரிதாய் மேடம், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். எப்படி படிப்பா பாடமான்னு கேட்டிருக்கீங்களா?
0: பண்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட எதை நீங்க முக்கியமா சொல்வீங்க? படிப்பு முக்கியம்னு சொல்லுவீங்களா, இல்ல பண்பாடு தான்ப்பா என்னைக்கா இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: ரெண்டும் இருக்கணும் மேடம். படிப்பும் இருக்கணும், பண்பாடும் இருக்கணும். படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு பண்பாடு எந்த விழிப்புணர்வு எதுவுமே தெரியாம இருந்தா இப்படி. பண்பாடு வேணும், படிப்பு வேணும் மேடம், அப்பதான் சிறப்பா வாழ முடியும் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கங்கிறது. புதுப்பட்டம் மாவட்டம் கொண்ணாப்பட்டில இருந்து பழனியா பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் பழனியா அம்மா. மணிக்கணும், நீங்களும் கூட நேத்திக்கு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறீங்க. ஸோ நேர்கள்கிட்ட அன்பா தான் கேட்டுட்டே இருக்கிறோம். ஸோ நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் நிகழ்ச்சியில பங்கு கொள்ள முடியும். அப்படி பார்த்த நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் சின்னம்மு சசிகலா பேசுறேன்ப்பா. நேற்று நான் பேசலப்பா, அதனால இன்னைக்கு பேசுறேன்ப்பா.
0: நன்றிமா. உங்களை மாதிரி
1: ஏற்பாடு இருக்கணும். படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு பண்பாடு எந்த விழிப்புணர்வு எதுவுமே தெரியாம இருந்தா இப்படி. பண்பாடு வேணும், படிப்பு வேணும் மேடம், அப்பதான் சிறப்பா வாழ முடியும் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கங்கிறது. புதுப்பட்டம் மாவட்டம் கொண்ணாப்பட்டில இருந்து பழனியா பேசுறேன்ப்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் பழனியா அம்மா. மணிக்கணும், நீங்களும் கூட நேத்திக்கு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறீங்க. ஸோ நேர்கள்கிட்ட அன்பா தான் கேட்டுட்டே இருக்கிறோம். ஸோ நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் நிகழ்ச்சியில பங்கு கொள்ள முடியும். அப்படி பார்த்த நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் சின்னம்மு சசிகலா பேசுறேன்ப்பா. நேற்று நான் பேசலப்பா, அதனால இன்னைக்கு.
0: நன்றிமா. உங்களை மாதிரி எல்லாருமே வளர்த்தனைகளுக்கு வழி கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் இல்லையா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. சொல்லுங்க, உங்களை கருத்து என்னவா இருக்கு?
3: அதாவது இன்றைய தலைமுறைகளுக்கு நான் வரி வலியுறுத்துவது பண்பாடு தான்ப்பா. பண்பாடு இருக்காதாப்பா, நல்ல பண்பு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், சமூகத்துல வந்து எப்படி வாழணும், ஒரு நல்ல நடத்தை வந்து கத்துக்கிறவாப்பா. இது வந்து எந்த பள்ளியிலும் சொல்லி கொடுக்காதுப்பா. நம்ம நல்ல பழக்க வழக்கத்தை வந்து குடும்பம்ங்கிற பள்ளியில தான்ப்பா அனுபவித்து உணரக்கூடிய ஒரு பண்புப்பா. இந்த தலைமுறையில வந்து 1000 பட்டம் பெற்றாலும் கூட பண்பாட்டை மறந்து சீர்கெட்டு போனா அந்த படிப்புக்கு எந்த மதிப்பு இருக்காதுப்பா. எத்தனை அறிவு இருந்தாலும் நேர்வழியில சென்று வீட்டிற்கு நாட்டிற்கு பெருமை தேடி தருவந்தப்ப சிறந்த பண்பாடுப்பா. மார்க் நிறைய வாங்கின ஒரு சர்டிபிகேட்டை விட நல்ல பண்புள்ளவனா இருக்கான்னு சொல்லி சர்டிபிகேட் தாப்பா ரொம்ப நல்லதுப்பா. பண்பாடு இருந்துச்சுன்னா அவனை கவனம் வந்து படிப்புல இருக்கும்ப்பா. அப்ப படிப்பு வந்து தானா வந்திருப்பா. இதுக்கு போய் வந்து மெனக்கெட்டு போய் படிவடின்னு சொல்லக்கூடாது. அவன் நல்லா படிச்சிருக்கான்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிமா. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. தலைவா திரைப்படத்திலேருந்து நா முத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் சைந்தவி, ஜி வி பிரகாஷ்குமார் இருவரும் இணைந்து பாடினது. ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 50 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட நீங்க எந்த விஷயத்த வலியுறுத்துவீங்க? படிப்பா பண்பாடான்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து?
2: சுந்தரி பேசுறேன்.
1: சுந்தரியம்மா, எங்க இருந்து?
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து?
3: நான் முதல் முறையா பேசுறவங்க இல்ல, சென்னையில இருந்து வந்திருக்கேன்.
1: சென்னையில இருந்து. உங்க பேர் என்ன சார்?
3: கண்ணன்.
1: கண்ணன் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்?
3: பண்பாடு தான் எல்லாருக்கும் அடிப்படையா தேவையான ஒன்று. அது வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து பண்பாடு முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கிறோம். நம்ம கல்வி கட்டாலும் வந்து அந்த கல்வியோட பண்பாட்டோட பயன்படும் போதுதான் மனிதனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் பண்பாட்டோட இருக்கணும். அதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேங்க.
1: சூப்பர் சார், முதல் முறையா பேசிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்க கூட பேசினதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணி பேசுங்க. ரெண்டு நாளைக்கு ஒருக்க நிகழ்ச்சியில நீங்க தாராளமா பேசலாம். ரொம்ப நன்றி சார் பேசினதுக்கு.
3: நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம், நான் புதுப்பட மாவட்டம் கோணாமுத்துல இருந்து பழனியாய்க்கு வைக்கிறேன். கட்டா இருக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்னன்னா பழனியாயம்மா, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நேர்கள் வந்து நம்ம பங்கு கொள்ள முடியும். புது

அதுக்கு வாய்ப்பு கொடுத்து அன்பான வேண்டுகோளை அதை கேட்டிருக்கிறோம். அதனால தான் நிகழ்ச்சியில் அவங்க அப்போ உங்களை வந்து உங்களுக்கு லைன் கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை கேளுங்க, அதே மாதிரி கால் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு பேசலாம். பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில். நம்ம வந்து இன்றைக்கி கூடிய ஜென்ரேஷன் கிட்ட வலியுறுத்த வேண்டியது என்ன விஷயம், படிப்பா இல்லை பண்பாடா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிகழ்ச்சி நேயர்களும் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பண்பாடை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லை படிப்பு சொல்லி கொடுக்கணுமா? உங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. சிவாஜி திரைப்படத்திலேருந்து நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் ஏஆர் ரேஹானா, எஸ்பி பாலசுப்ரமணியம், பெண்ணிதை அவர்கள் இணைந்து பாடினது ஏஆர் ரகுமான் இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 9:59 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருந்தோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ட நாம் என்ன விஷயத்தை வலியுறுத்தணும், படிப்பா பண்பாடா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் பண்பாடு, நிறைய பேர் படிப்புன்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பண்பாடு 5 விளையாது 50 விளையாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு நேர்கள் இல்லையா, உண்மைதான் இல்லைங்களா? ஸோ நல்ல விஷயங்களை சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட அவங்க குட்டி பிள்ளையாக இருக்க பார்த்தே நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவசியம். படிப்பு கூட பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற சரௌண்டிங்கை பார்த்து படிச்சிடுவாங்க தான். ஏன் இன்றைக்கி படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அந்த பண்பாடுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதை சொல்லிக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக படிப்பையும் வந்து அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றி பாராட்டுகளையும் சொல்லிடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பேசினா பழைய நேர்களும் சரி புது நேர்களும் சரி உங்களுக்கு நன்றி பாராட்டுகள். ரொம்ப அழகாக நிகழ்ச்சியில் பேசினாங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன சொல்கிறீர்கள், 10 சேவிச்சிருக்கோம் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து 10:00 மனம் விருந்தே நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதற்கு முன் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயிமா செபாஸ்டியன்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் வரும்புதே நிகழ்ச்சி. நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு அழகாக பதிலும் சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பை சேர்க்க மறக்காதீங்க. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, புதிய நேயர்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முயற்சி. என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு ஒரு நேயர் பேசுகிற மாதிரி. ஒருவேளை நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பேச வேண்டாம், நாளைக்கு பேசலாம். இன்னைக்கு புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இது வரைக்கும் பேசாத நேயர்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம். லைனே கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய நேயர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பேட்டர்ல இருந்து காந்தி சார்.
1: காந்தி சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் பாடல் கேக்குறோம்?
2: மெர்சல்ல இருந்து.
1: மெர்சல்ல இருந்து
2: ஆள போறான் சாமி.
1: சரி, கண்டிப்பாக வழங்கியெல்லாம் அழைத்து வைக்க. நன்றி.
2: நன்றி
1: நன்றி. ஆழ போகிறான் தமிழன் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் தூய்மையான கங்கைக்கான தேசிய இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் நமாமி கங்கை திட்டத்தை உலகில் தலை சிறந்த 10 சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஒன்றாக அங்கீகரித்தது ஒரு சர்வதேச அமைப்பு. அதாவது வந்து நமாமி கங்கை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கங்கை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த திட்டம். அந்த திட்டம் வந்து இருக்கிற மறுசீரமைப்பு முயற்சிகளில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு 10 சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஒன்றாக அங்கீகரித்தது ஒரு சர்வதேச அமைப்பு. அந்த சர்வதேச அமைப்பு எது அப்படிங்கறதா முதல் கேள்வி. தெரிஞ்சா பதில் சொல்லிட்டு அழகா உங்களுக்கு விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையிலிருந்து ராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: ராஜ் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: இட்லி கடையிலேருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: இட்லி கடையிலேருந்து ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்விக்கு வருவோமா? நமாமி கங்கை திட்டம் இருக்கு இல்லையா, அதாவது கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம், நமாமி கங்கை திட்டம். அந்த திட்டம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய 10 பெஸ்ட் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு அமைப்புல இந்த முயற்சியும் ஒன்று அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அந்த சர்வதேச அமைப்பு எது? எந்த சர்வதேச அமைப்பு அந்த அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கட்டா? ஒன்னு வந்து ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் ஸ்டேட்ஸ்.

இன்னொன்னு யுனெஸ்கோ. சூப்பர், அவங்க தான் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, அழகாக பதில் சொல்லிட்டீங்க. நமாமி கங்கே திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து 10 திட்டத்தில் பெஸ்ட்டு திட்டம். அதாவது உலகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து நமாமி கங்கை திட்டம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தாங்க யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் எந்த நாட்டில் ஒரு கைதி சிறையிலிருந்து தப்பி ஓடினாலோ இல்லை பிடிபட்ட பிறகு அவருக்கு சிறையிலிருந்து தப்பிப்பதற்காக கூடுதல் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான். அது எந்த நாடு, உலகில் எந்த நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான அபராதமும் இல்லை தண்டனையும் கிடையாது, அப்படி ஒரு நாடு இருக்குது, அது என்ன நாடு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த மாதிரி விசித்திரமான சட்டங்களும் சில நாடுகளில் இருக்குது. அந்த நாடு எது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கால் பண்ணி பதில் சொல்லுங்கள். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்க, ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் இட்லி கடை திரைப்படத்தில். இந்த நேரம் சரியாக காலை 10:13 ஆயிட்டுருக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுப்பிரமணியன்.
0: சரி சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? மதுரைக்கு போகாதடி. ஓகே, அது அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து கண்டிப்பாக வழங்கிடலாம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வி பதிலுக்கு வருவோமா? உலகின் எந்த நாட்டில் ஒரு கைதி சிறையிலிருந்து தப்பி ஓடினால் பிடிபட்ட பிறகு அவர்களுக்கு சிறையிலிருந்து தப்பியதற்காக கூடுதல் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்பட மாட்டாது? ஆப்ஷன்ஸ் வேணுமா? ஜெர்மனி, வடகொரியா. ஜெர்மனி அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி. ஆமாங்க, ஜெர்மனி நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சட்டப்படி சுதந்திரமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் மனிதனின் அடிப்படை இயற்கை குணம் அப்படின்னு சொல்றான். மனுஷனா பிறந்தாலே அவன் வந்து சுதந்திரமா இருக்கணும், அதான் அவனோட இயற்கை குணம் அப்படின்னு அங்க நம்புறாங்க. அதனால சிறையிலிருந்து யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களோ இல்லை தப்பிக்க முயன்றாங்களோ அவங்களுக்கு வந்து அபராதமோ தண்டனையோ கிடையாது. ஆனா தப்பிச்சு ஓடும்போது சிறை சொத்துக்கள் எதுவும் சேதப்படுத்திட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, ஓடும்போது மற்றவங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்டுட்டு நம்ம மதுரைக்கு போகாதடி பாடலும் கேட்க போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய ப்ளூடூத் இருக்கு இல்லையா, அந்த பெயரும் அந்த சின்னமும் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அரசனின் நினைவாகத்தான் வச்சிருக்காங்க. அந்த அரசர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, ஏ ஆர் ரகுமான் இசையில், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:25 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: தேனோடு கலந்து செல்லும்போது நிலைப்பண்புல 102.6 அன்பான சுவைக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை தவகர்புரத்துல இருந்து உங்கள் நம்பர் சொன்ன ஆண்டனிப்பா.
0: ஆண்டனி வாங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: உயிரிழி கலந்து திரைப்படம்ப்பா, அதுல தேனிக்கு கண்டல் தேவான் விஜயில வாலியின் வரியில்ல கரிகரன் ஐயா அந்த ஜிந்தாசம பாடிய உயிரே உயிரே அழிக்கிறது என்ற பாடல்ப்பா.
0: சூப்பர், கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போவோமா? வாழ்ந்த ஒரு அரசரின் நினைவாகத்தான் வச்சிருக்காங்க. அந்த அரசர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் டென்மார்க் இல்லனா
1: ஸ்பெயின் தான் நினைக்கிறேன்.
0: அப்படியா? ஆனா ஸ்பெயின் கிடையாது, டென்மார்க் தான் சரியான பதில்.
1: டென்மார்க் தான்.
0: ஓகே, பரவாயில்ல, முயற்சி பண்ணியிருக்கீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: 10ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த டென்மார்க் மற்றும் நார்வே இந்த பகுதிகளை வந்து ஒன்றிணைத்தாராம் இந்த அரசர். அதனால வந்து அவங்க பேரையே இப்ப ப்ளூடூத் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு மொபைல இது பண்றதுக்கோ

பண்ணுறதுக்கோ தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் தான். அவரோட பேர் என்ன அப்படின்னா ஹால்டு ப்ளூடூத். இதுதான் அவரோட பேர். அந்த காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் டென்மார்க்கையும் நார்வேயும் இணைத்தார். அவரோட பேரே இப்போ நம்ம ப்ளூடூத் அப்படின்னு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன கேட்டுட்டு பாடல் கேட்க போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே பின்னோக்கியும் தலைகீழாகவும் ஒரே இடத்திலிருந்தும் பறக்கக்கூடிய திறன் படைத்த ஒரே பறவை எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அவங்க தலைகீழவும் பறப்பாங்க, பின்னாடியும் பறப்பாங்க, முன்னாடியும் பறப்பாங்க, காற்றில் ஒரே இடத்துல கூட ஸ்டன்னாக நிற்பாங்க, அப்படி ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை பேர் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 10:27 ஆயிற்று.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அனைவரும்
2: நலம். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: விஸ்வாசம் படத்துல இருந்து வேட்டி வேட்டி அந்த பாட்டு கொடுங்க.
2: வேட்டி வேட்டி வேட்டி கேட்டு சரி கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? உலகத்திலேயே பின்னோக்கியும் தலைகீழாகவும் ஒரே இடத்திலிருந்தும் பறக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு பறவை எது? உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று வந்து தேன் சிட்டு, இன்னொன்று மீன் கொத்தி பறவை. தேன் சிட்டு பறவை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.
2: தேன் சிட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அது தங்களோட சிறகுகளை வந்து வினாடிக்கு 80 முறை வந்து மேலாக அசைக்குமா, அந்த அளவுக்கு திறன் கொண்டது. அதனால இவற்றின் தனித்துவமான இயற்கை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் போல அனைத்து திசைகளிலும் பறக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாம காற்றில் ஒரே இடத்துல நிலையாக நிற்கவும் இது உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காற்று அடிச்சாலே எந்த பொருள்னாலும் பறக்கும் இல்லையா, ஆனா இந்த தேன் சிட்டு வந்து சில நேரங்கள ஒரே இடத்துல நிற்குமா, அந்த அளவுக்கு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் டியுமா இசையில விசுவாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளில் மனிதர்களை தவிர, அதாவது விலங்குக்குள்ள மனிதர்களை தவிர, தங்களுக்குள் தனித்தனி பெயர்களை வைத்து கொண்டு ஒன்றை ஒன்று தனித்துவமான ஒலிகள் மூலம் பெயர் சொல்லி அழைக்கும் ஒரு உயிரினம் எது? அதாவது மனிதர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம் இல்லையா, அந்தந்த பேர் சொல்லி கும்போம். அதே மாதிரி விலங்கில் ஒரு உயிரினம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒளியில் ஒவ்வொரு அனிமல்ஸையும் கூப்பிடும்போது அந்தந்த ஒளிகளை வச்சு கூப்பிடுவாங்க. அது என்ன உயிரினம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி கேளுங்க என்ன பதில்னு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது விஸ்வாசம் திரைப்படத்துலேருந்து. நேரம் சரியாக 10:35.

நிகழ்வு இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:45 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது மனிதர்களை தவிர தனக்குள் தனித்தனி பெயர்களை வைத்துக்கொண்டு ஒன்றை ஒன்று தனித்துவமான ஒலிகள் மூலம் பெயர் சொல்லி அழைக்கும் ஒரே உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். எப்படி மனிதர்கள் நம்மளுக்குலாம் ஒவ்வொரு பேர் இருக்கும் அந்த பேரை வச்சு கூப்பிடுறோமோ, அந்த மாதிரி விலங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை ஒரு பேர் வச்சு கூப்பிடுமா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் தான். இந்த டால்ஃபின் வந்து தங்களுக்கு தொடர்புடைய விசில் போன்ற ஒலியை தான் பயன்படுத்துகின்றன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டால்ஃபினோட சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னாலே அது விசில் அடிக்கிற சத்தம் மாதிரி தான் இருக்கும். விஞ்ஞானிகள் கூற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டால்ஃபினும் தனக்கென்று ஒரு தனித்துவமான விசில் ஒலியை உருவாக்குகிறதாம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதான், ஒன்றொன்றும் வித்தியாசமாக இருக்குமா, அதன் பெயரை கூப்பிடணும் அப்படின்னா அதை தான் பெயராக செயல்படுத்துகிறாங்க மற்ற டால்ஃபின். அதாவது ஒரு ஒரு உயிரினத்தை கூப்பிடணும், ஒரு டால்ஃபினை கூப்பிடணும் அப்படின்னா அந்த டால்ஃபின் எந்த மாதிரியான சத்தம் கொடுக்குமோ அதை வச்சு அந்த டால்ஃபினை கூப்பிடுமா. இந்த மாதிரி தான் மனிதர்களை போல டால்ஃபினும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த தனித்துவமான விசில் சவுண்ட் வச்சு தான் கூப்பிடுவாங்க. நல்லா இருக்குல்ல? எஸ். நிகழ்ச்சியில் அடுத்து கஜினி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 10:46 ஆயிற்று.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் வரும்போதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். விக்கால் வீட்டிலேருந்து ரேணுகா தேவி.
0: ரேணுகா தேவிமா, சொல்லுங்கள், என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு மாறன் படத்துலேருந்து, மாறன் படத்துலேருந்து யார் அழைத்தது
0: யார் அழைத்தது. ஓகே, கண்டிப்பாக அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தமிழர்களின் மிக பழமையான வீர விளையாட்டு இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் எந்த சங்க இலக்கிய நூலில் முதன் முதலில் விரிவாக கூறப்பட்டது அப்படிங்கறது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் வேணுமா?
1: சொல்லுங்க.
0: ஒண்ணு கலித்தொகை, இன்னொன்னு அகநானூறு.
1: கலித்தொகை.
0: கலித்தொகை அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. சங்க இலக்கிய நூல்கள் ஒன்றான கலித்தொகை இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து இந்த ஏறு தழுவுதல் எல்லா இலக்கியங்களும் இருக்கு முதன் முதலாக சொன்னது அப்படின்னு சொல்றாங்க. ஏறு தழுவுதல் பற்றிய மிக விரிவான மற்றும் அழகான வர்ணனைகள் கூட இதுல இருக்கு. காளைகளை அடக்கும் வீரர்களின் துணிச்சலும் காளைகளின் சீற்றமும் இதில் மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏறு தழுவுதல் பத்தி அந்த குறிப்புகள் பத்தி முதன் முதலா ரொம்ப விரிவாக்கமா அழகான வர்ணனையோட சொன்னது கலித்தொகை தான் அப்படின்னு. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். மாறா திரைப்படத்திலேருந்து நேரம் சரியாக 10:53 ஆயிட்டிருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க, மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் கலந்து கொண்டு அழகான பாடல் கேட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக பதில் சொன்னீங்க, சில பேர் முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நேயர்களே, அடுத்து முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் வித்யா அஞ்சல் போர்ட்டல் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 கேட்க இருக்கிறீங்க, ப்ரோக்ராம் ஆஃப் கிரிக்கெட். அதுக்கப்புறம் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்று ஸ்நேகிதிகள் எதை குறித்து பேசியிருக்கிறீங்க அப்படின்னா, பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எது, அதை குறித்து தான் இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மாரி திரைப்படத்திலிருந்து அனிரோத் இசையில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. 11:03 ஆயிட்டிருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சி நான் கேட்கவிருக்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு தெரியாத நிறைய அரசு நலத்திட்டங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட முதலாவதாக நாம் இன்றைக்கி எதைப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வித்யாஞ்சலி போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஊரில் படித்து முடிச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்கிற நிறைய பேருக்கு நாம் படித்த அரசு பள்ளிக்கு ஏதாவது உதவி செய்யணும், அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை எப்போவுமே இருக்கும். ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அந்த ஆசையும் தேவையும் இணைக்கிற ஒரு அருமையான பாலம் தான் இந்த வித்யாஞ்சலி போர்ட்டல் அப்படிங்கிற திட்டம். தெரிஞ்சுக்கலாம் திட்டம் பற்றி. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி கே சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெவிமா செபாஸ்டியன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:10 ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில வித்யாஞ்சலி போர்ட்டல் பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். வித்யாஞ்சலி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் கல்வி காணிக்கை அப்படின்னு அர்த்தம். நம்ம மத்திய கல்வி அமைச்சகம் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் போர்ட்டலுடைய மெயினான திட்டம் அப்படின்னு என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும், பொதுமக்களையும் தன்னார்வலர்களையும் ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிறது தான். சார், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்லைன் வெப்சைட் வந்து அதில் உருவாக்கியிருப்பாங்க. அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் வந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், இல்லைனா எங்கள் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சர் வேணும் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை பார்க்கக்கூடிய தன்னார்வலர்கள் இல்லைனா மற்றவங்க உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த போர்ட்டலில் போய் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு நேரடியாக போய் உதவி செய்வாங்களாம். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. ஆவாரம்பூ திரைப்படத்திலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: சரி சரி,
5: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பதினோரு மணி 16 ஆகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வித்யாஞ்சலி போர்ட்டல் பார்த்தா இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் யார் யாரெல்லாம் இணைஞ்சு உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாலண்டியர்ஸ் சொன்னோம் இல்லையா, அப்படி என்னென்ன வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், படித்த இளைஞர்கள் இல்லைன்னா இல்லத்தரசிகள், வாரத்தில் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கு போய் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கதை சொல்லிக் கொடுக்கலாம், இலக்கணம் கற்றுக் கொடுக்கலாம். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்னா அரசு ஆசிரியர்கள் அவங்க தங்களோட அனுபவ பாடத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை வேலை பார்த்தவங்க பள்ளிகளுக்கு தேவையான பெஞ்சு, டெஸ்க், லைப்ரரி, அதுக்கு தேவையான புத்தகங்கள், லேப்டாப், இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க பிறந்து வளர்ந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு இது மூலமாக நிதி உதவியோ இல்லை பொருட்களையோ அனுப்பி வைக்கலாம். இப்படி இந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே இது மூலமாக வாலண்டியர்ஸாக உதவி செய்ய முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இளையராஜா இசையில் இணைந்து பாடின பாடல் காற்றலைகளில் இதோ.

0: टेलीलॉके ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: पर्सनल लोन ऑफर
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பதினோரு மணி 23 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நேர்களை நினைச்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 100.

புள்ளியால வெளிச்சம் நிகழ்ச்சியோடு வித்யாஞ்சலி போர்ட்டல் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் என்னென்ன உதவிகள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சர்வீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை நம்ம ஹெல்ப் பண்ணுறது. சர்வீஸ்ன்னு சொல்லும்போது சேவைகள் இல்லையா. ஸோ பள்ளிகளுக்கு போய் பாடம் நடத்துறது, கலை நிகழ்ச்சிகள் கற்றுக் கொடுக்கறது, விளையாட்டு பயிற்சிகளை தர்றது, குழந்தைகளுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே சேவைகள் வருது. இது இப்படி நீங்கள் வந்து உதவி செய்யலாம். இல்லைனா மெட்டீரியல் மூலமாக அசட்ஸ் மூலமாக அதை செய்யலாம். அதாவது பொருட்கள் சொத்துக்கள் வாங்கி கொடுக்கறது, வகுப்பறையில் இருக்கக்கூடிய பொருட்கள், குடிநீர் வசதி, மின்சார வசதி, டிஜிட்டல் போர்டு, ஆய்வக கருவிகள், இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். இந்த வித்யாஞ்சலி போர்ட்டலுடைய மிகப்பெரிய நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரடி தொடர்பு தான். யாருக்கு யாருக்கும் கிடைக்க இடையிலன்னு கேட்டிங்கன்னா இதில் நடுவில் இடைத்தரகர்கள் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாததுனால லஞ்சம் வந்து இங்கே வாங்கப்படாது. அது மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய உதவி நேரடியாக அந்த பள்ளி குழந்தைகள்கிட்ட போயிடும். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்கம் மட்டும்தான் எல்லா வசதிகளும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி இருக்கிற இடத்துல பொதுமக்களும் கைகோர்த்து உதவி செய்யும்போது அரசு பள்ளிகளுடைய தரம் வந்து மேம்படும். வசதி படைச்சவங்க ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுனால சமூகத்தில் ஒரு நல்ல இணக்கமும் உண்டாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. மௌன ராகம் திரைப்படத்தில் தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். இவ்வளோ நேரமும் வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டோம். வித்யாஞ்சலி போர்ட்டல் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கல்விங்கிறது வெறும் அரசாங்கத்துடைய கடமை மட்டும் இல்லைங்க, அது ஒட்டுமொத்த சமூகத்துடைய பொறுப்பு. இந்த வித்யாஞ்சலி போர்ட்டல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுடைய எதிர்கால தூண்களாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குது. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 தொடர்ந்து நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, கேட்கலாம் திரை இசை, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
1: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
4: நேர்களே, 12 மணிக்கு கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது எது, இதை பற்றி தான் தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய வழங்கும் திட்டம் பற்றி கேட்டறியலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி கேட்கலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் இளவிழா புஞ்சிரா சுற்றுலா தலம் பற்றி கேட்டறியலாம். 3:00 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 4:40 பொதிகை தும்பி, 5:20 ஞாபகம் வருதி முதியோருக்கான நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7:00 திரையிசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதார தொழில்நுட்பங்கள் நீர்முகம், பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அருள் ஒளி அவர்கள். 8:05 இளங்காற்று, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல், புறநானூற்றில் வறுமையில் செம்மை, 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஜமீமா.
0: ஜெமிமா, எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: ஆமாம், நானும் நல்லா இருக்கிறேன். சனிக்கிழமை நம்ம இன்னைக்கு நேயர்களோட நம்ம தோழிகளோட நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ முதல்ல எந்த தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எதை பற்றி பேசணும், பெண்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், அவங்களோட சொந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ எனக்கு தெரியாமல் போச்சு, ஆனால் பெண்கள் எல்லாம் இதை தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லா இருக்கும்ப்பா
1: அப்படின்னு நம்ம தோழிகளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்.
0: ஆமாம்,
1: இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும், இது முக்கியம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோழிகள் வந்து நிகழ்ச்சியில் கால் பண்ணி சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம் திவ்யா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து புதுசாக நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய மேலிடத்துலேருந்துன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க நேர்கள் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு பேசின நேர்கள் ஸோ நாளைக்கு பேச மாட்டாங்க, நாளைக்கு கழிச்சு தான் கனெக்ட் ஆகும்.
0: நீங்கள் நேற்றுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து பேசுங்க.
1: ஆமாம், சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க, நேற்று பேசுகிற நேயர்கள்.
0: இது நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ தோழிகளை, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும், தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462251113 மற்றும் 0462251113 எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் தோழி யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் பேசல,
2: நீங்க பேசல.

0: புரியாமன்றா.
1: இல்ல, நம்ம
0: சரி,
1: நேயர்கள் உங்களை மாதிரி நிறைய நேயர்கள்
0: ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க.
1: கேட்டதுனாலதான் இந்த மாற்றமே
0: ஆ
1: வந்திருந்தது.
0: சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்ச நாளே கஷ்டமா இருக்கும், அப்புறம் அதே பழகிரும்.
1: இது கோமதி அம்மா எப்பவுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க, சொல்லிடுங்கம்மா உங்களுக்கு.
0: அதுதான்
1: அவங்ககிட்ட
0: ஆமா.
1: பிடிச்சதே.
0: நான் வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, நிறைய வீடுகள்ல வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த வீட்டு பத்திரம் எங்க இருக்கு, நம்ம எப்போ டாக்ஸ் கட்டணும் அந்த இது தெரியவே செய்யாது. கடைசியில கணவர் ஊருக்கு போன நேரமோ இல்லாத நேரமோ இல்ல கணவரே மறந்துட்டாலோ ஃபைனு அது இதுன்னு தேட வேண்டியிருக்கும். அதனால எல்லா பெண்களுக்கும் சொந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பத்திரம் எப்ப பணம் இந்த டாக்ஸ் கட்டணுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு
1: தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
0: வச்சுக்கணும். அந்த டயத்துல அவங்க கட்டாங்களா எப்படி கட்டாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
1: சூப்பர் விஷயமா, ரொம்ப நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கீங்க.
0: அனுபவம் இது பண்ணது, அதனாலதான் இன்னைக்கு இதை சொல்றேன்.
1: தலைப்பு கேட்டது விஷயம் ஞாபகம் வந்துருச்சு.
0: எங்கூட டேக்ஸ நான் கட்டிட்டேன்,
1: கட்டிருங்கன்னு
0: சொல்றீங்க. ஆமா, அதனால எல்லா பெண்களுக்கும் உங்க கணவர் இல்ல வீட்டுல யாரோ கட்டினாலும் நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு, உங்ககிட்ட பேசுனது எங்களுக்கும் மகிழ்ச்சி.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி. வணக்கம். அது தோழி வந்து புதுசா வரவங்க பேசணும்னு வராங்க, இப்ப வந்து டக்குன்னு கட் ஆயிட்டு போயிருது.
2: இப்ப வந்துட்டாங்க,
1: வந்துட்டாங்க. யார் எங்க இருந்து கேக்குறதுக்குள்ள இல்லப்பா நான் போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க.
2: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் லைன் கிடைக்கும். இப்ப கூட ஆவலா வந்துட்டாங்க, பேசிடலாமா? வணக்கம். ஆஹா, ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம நீ தோழிகள் கூட நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா. என்ன பாடல் கேட்க இருக்கிறோம் திவ்யா?
2: என்ன பாடல் கேட்க இருக்கிறோம்னா, கண்களால் கைது செய்த திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: மணி 22 நிமிடங்கள் ஆயிட்டு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பெண்கள் மற்றும் பெண்கள் கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா, அந்த வகையில பெருமாள்புரத்துல இருந்து கோமதி அம்மா சூப்பரான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ டாக்ஸ் கேட்டத மாதிரி விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் பெண்கள் அப்படின்னு.
0: எங்க இருக்கு வீட்டுல எல்லாம்
1: அப்புறம் போன் பண்ணி இது எங்க இருக்கு அப்படி நம்ம கேட்கறது நல்லா இருக்காது, அதனால தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த தோழி யார், எங்க இருந்து?
0: வணக்கம், தோழிகள் ரொம்ப ஆர்வமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப கிடைக்கத்தான் பாத்துருவோம். வணக்கம்.
1: ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க தோழிகளே. எந்த விஷயம்னாலும் வந்துட்டாங்க.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: அது லைன் கிடைச்சதும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்க பேசிட்டு இருக்காங்க.
0: சரி ஜிமி, நம்ம பெண்களா பொதுவா என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: பொதுவாக பெண்கள்னா இந்த வந்து இந்த ஏரியா என் ஏரியா நீ வரக்கூடாதுன்னு சொல்றது கண்டிப்பா அந்த சமையல் அறையதா இல்லையா?
0: அதுல
1: ஒரு டப்பா மாத்தி வச்சிட்டா கூட இந்த அம்மாமார்களுக்கு வர கோவம் இருக்கு.
0: அதுவும் இந்த ஸ்பூனை காணும், அந்த ஆப்பைய காணும்,
1: இது அதுல மாத்தி வேற வச்சுட்டேன் வேற அடி விழுந்துருக்கும். அப்பெல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய அம்மாமார்கள் இந்த ஏரியா எனக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா சமையல் அறையில அந்த கேஸ் தீந்துச்சு வைங்களேன் மாத்துறதுக்கு இன்னொருத்தர் எதிர்பார்ப்பாங்க. அது வரைக்கும் டென்ஷனா யாரு ரூபா யாரா மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் சிலிண்டருக்கு எப்படி புக் பண்ணது கூட தெரியாம இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அத்தியாவசியமான விஷயங்கள் இல்லையா? சோ இத வந்து பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த
0: சிலிண்டர் பத்தி சொல்லும்போது எனக்கும் தெரிஞ்சது. நானும் அந்த வீட்டுல சமைக்கும் போது அம்மாவுக்கும் சரி எங்களுக்குமே ஃபர்ஸ்ட்ல அந்த சிலிண்டர் வந்து எப்படி மாற்றுறது என்னன்னு தெரியாது. அதனால எங்க அப்பா

0: வர்ற வரைக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்ற வரைக்கும் கேஸ் இருந்ததுன்னு அப்படியே தான் இருப்போம் அவங்க வந்து மாட்டி கொடுக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்கணும், நம்மளே கற்றுப்போம் எப்படி மாட்டுறாங்க என்ன இதுன்னு பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் எதுனாலும் வந்து கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னோன்னு இது ஒரு நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட்டாக தோணுச்சு
1: பார்த்தீங்களா. ஸோ அதான்
0: ஆமாம்.
1: கண்டிப்பாக தோழிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தெரியல அப்படின்னா இன்றைக்கே வீட்டில் உள்ளவங்களை நோண்டி இந்த சொல்லி தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: ஆமாம், முழுக்க முழுக்க சமையலறையை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கன்னு ஜெமிமா சொல்கிறாங்க.
1: நிகழ்ச்சியில் நேரு
0: தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். தோழிகள் எல்லாமே ஆர்வமாக முயற்சி பண்ணுறாங்க, பரவாயில்ல.
1: எனக்கு தெரிஞ்சு ரேடியோ கூட்டி வச்சுட்டு இங்கே கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து சென்னரை எக்கோ அடிக்கிறது அப்படியே கட் ஆகிட்டு போயிருது இல்லையா.
0: அதனால் நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துலேருந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 0462251132 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எண்களுக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துட்டு நம்ம தோழிகள் கூட பேசலாம். ராம் திரைப்படத்துலேருந்தான் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: மணி 30 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, பெண்கள் கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தோழிகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு தோழி வந்துட்டாங்க. இப்போவாவது பேசலாமான்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: என்னாச்சு தோழிகளுக்கு,
1: இணைப்பில் இருக்கீங்க?
2: இணைப்பில் வந்துட்டீங்க பார்த்தீங்களா? இணைப்பில் வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது கட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
1: டக்குனு ஃபோன் எடுத்துட்டு என்ன பேசுது, என்ன எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. பரவாயில்ல,
2: லைன் கிடைக்குதா பார்ப்போம், ட்ரை பண்ணிப்பாங்க, கிடைச்சது அப்படி டவுட்டில் வந்து கட் பண்ணிட்டாங்க போல.
1: ஆமாம், இப்போ கூட வந்துட்டாங்க, பேசிடலாமா? வணக்கம். ஆஹா, இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய தோழிகள் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, பெண்கள் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் எப்போ என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம இன்னொருத்தங்களை சார்ந்து தான் எப்போவுமே இருக்கும்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே முக்கியம்.
2: அப்படி பார்த்தா திவ்யா, கண்டிப்பாக சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவோ இல்லை கணவரோடையோ கிடைக்கீங்களான்னு போயிட்டு வந்திருப்பாங்க. வெளியில் போகணும்னா கூட அந்த பஸ் ரூட் தெரியாது, பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, எங்கே இறங்கணும் அப்படிங்கிற கூட தெரியாமல் இருப்பாங்க. சில பேர்
1: அந்த கொண்டு வந்து விடுறதுக்கு கூட அவங்கள தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நீயே போயிருக்க வேண்டியதானே, நீ பஸ் ஏறிப்போ ஆட்டோ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துக்கு நமக்கு ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்து அவங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணிருக்கும்.
2: ஆமாம், ஸோ வண்டி ஓட்டுறதுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பஸ் ரூட்டையும் பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களுக்கு, அன்றாட விஷயங்களுக்கு நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க வேணாம் இல்லையா, டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த பெண்கள் வந்து இதுவரைக்கும் வண்டி ஓட்ட தெரியல அது கற்றுக்கிட்டா நல்லாக்கும் யோசிக்கிறீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்காதிங்க.
1: நமக்கு இத்தனை வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே ஓட்டணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, ஒரு 40 மேலே இருக்கும், அது நல்ல வெயில் அடிக்குது, ஆனாலும் அந்த டெய்லி ஒரு மணி நேரமாவது முதல்ல ஒரு பழைய வண்டி எடுத்துகிட்டு எங்கள் தெருவில் வந்து அழகாக வந்து ஓட்டுவாங்க. அந்த கிரவுண்ட் வெட்டி கிரவுண்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் புது ஸ்கூட்டி வந்து அவங்க தைரியமாக ஓட்டிட்டு போனாங்க
2: பார்த்தீங்களா. அதான் விடாமுயற்சி ரூப வெற்றின்ற மாதிரி. அதே மாதிரி தான் என்னுடைய அக்காவும் கூட, அவங்க சைக்கிள் கூட ஓட்டினதில்லை, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போன பழகணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக டூ வீலர் தான் ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டும் போது எவ்வளோ ஹைவேஸாக இருந்தாலுமே அந்த பத்துலேயே தான் போவாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் வருவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருனாலும் டபுள்ஸில் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்து ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ தான் பெண்கள் வந்து முடியாதுன்னு நினச்சிட்டு உட்காரக்கு பதிலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயப்பண்ணி பயப்படாமல் கற்றுக்க ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்லி இந்த ஷோ மூலமாக நானும் தீவிர உங்ககிட்ட சொல்லிக்கிறோம்ல.
1: ஆமாம், அதனால் கண்டிப்பாக மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு லைன் கிடைக்கும். இப்போ கூட வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். இன்னைக்கு தோழிகள் நம்மளோட அழகா தொலைபேசி வழியில விளையாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றேன். பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய லைன்காக நாங்களும் காத்துட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில முன்னாடி நிகழ்ச்சியில பாடலும் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பேராண்மை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் இது அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.

0: தோழிகள் எல்லாமே ஆர்வமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாது பேசிடலாமா? நானும் ஆசைப்பட்டு இருக்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
2: கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. யார், எங்க இருந்துமா?
0: வணக்கம். ஆஹா, அவங்க வணக்கம்னு சொன்னது மட்டும் கேட்டது பரவாயில்ல.

0: பேசதே மகிழ்ச்சி. 12:50 நம்ம மறுபடியும் சிநேகிதியை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அப்பவும் தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ 12:40 நம்ம தமிழில் செய்திகள் கேட்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் 1 to 450 kg பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 crore ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையில் சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்பு

சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவுகூரும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாகபோயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்ரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை

பெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரூ கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்துட்டாங்க.
9: திவ்யா, இப்போ வந்து நம்ம நமக்கே சொல்லிக்கணும், விடா முயற்சி அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஒரு தோழியாவது வந்து பேசிடுவாங்க அப்படின்னு இணைப்பில் வராங்க, கட் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல.
10: ஆமாம், இப்போ ஒரு தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
9: ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, தோழிகள் முயற்சி செய்த முதல்ல நம்ம பாராட்டே ஆகணும்.
10: என்னதான் நிறைய
9: திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா?
10: ஆமாம்,
9: எப்படியாவது திவ்யா கிட்டே பேசலாம் நினைக்கிறாங்க.
10: திவ்யா கிட்டன்னு விடல, ஜெமிவா கிட்டையும் இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணும் ரொம்ப ஆவலாக வந்து முயற்சி பண்ணாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட, அதுவும் விடாமுயற்சியை கண்டினியூஸாக ரிங் கொடுத்த எல்லா தோழிகளுக்குமே இந்த தருணத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் இல்லையா?
9: நிச்சயமாக, நன்றியும் பாராட்டுகளையும் சேர்த்தே சொல்லலாம். இதே மாதிரி விடாமுயற்சியோட ஒவ்வொரு ஷோலையும் கால் பண்ணிவிடுங்க, ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக பேசிடுங்க, சரிங்களா?
10: ஆஹா, இந்த இடத்துலையும் ஒரு பஞ்ச் வச்சுட்டாங்க ஜெமிமா. ஸோ இன்றைக்கி நம்ம தோழிகள் கிட்ட நம்ம பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத பற்றியும் நாங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னோம். கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த வயசை பற்றி யோசிக்க யோசிங்க. வயசு தடையே கிடையாது. உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா, மற்றும்
9: நான் உங்கள் தோழி அஜய் ஜெமி சபாஸ்டியன்.
10: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பிகில் திரைப்படத்திலிருந்து.
9: ஸோ பாடலை கேட்க இருக்கிற இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படியாவது பேசிடுவேன் முயற்சி பண்ணி கால் ட்ரை பண்ண எல்லா தோழிகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து டெடிகேட் பண்ணுறோம். இந்த சாங்கை கேட்க மறந்துடாதீங்க. திவ்யா ரொம்ப ஈகராக இருக்காங்க, இந்த பாட்டை கேளுங்க தோழிகளே அப்படின்னு.
10: ஆமாம், இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் முயற்சி பண்ண எல்லா தோழிகளுக்காகவுமே தான் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 30 நொடி. ஆகாஷ்வாணி. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். நம் இந்தியா இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகமும் துணிவும் தான். நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இளமையையும் குடும்ப வாழ்க்கையையும் சிலர் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த அந்த மாவீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம்தான் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா. இதனை சுருக்கமாக SSSY என்று அழைக்கிறார்கள். இந்த திட்டம் முதலில் 1972 ஆண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1980 ஆண்டு முதல் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா என்று மாற்றப்பட்டது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று துன்பங்களை அனுபவித்த வீரர்களுக்கும் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி அவர்களை மதிப்புடன் வாழச் செய்வதற்காக. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம்? ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று சிறையில் இருந்தவர்கள், போராட்டத்தின் போது உடல் சேதம், சொத்து இழப்பு போன்ற துன்பங்களை சந்தித்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மேலும் அந்த விடுதலை போராட்ட வீரர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் மனைவி அல்லது சில சூழல்களில் குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவி வெறும் பண உதவி மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் நன்றி கடன் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் அவர்களின் தியாகத்தின் பலன் என்பதை இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் நினைவூட்டுகிறது. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் பொதுவாக மாநில அரசின் பரிந்துரையுடன் மத்திய அரசிற்கு அனுப்பப்படுகிறது. விண்ணப்பதாரர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதற்கான ஆவணங்கள், சிறைச்சான்றுகள் அல்லது அக்கால ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பலரும் சுதந்திரம் எளிதாக கிடைத்துவிட்டது என்று கூட நினைக்கலாம். ஆனால் இந்த திட்டம் போன்றவை நம் வரலாற்றை நினைவூட்டுகின்றது. சுதந்திரம் என்பது பல தலைமுறைகளின் போராட்டத்தின் பலன் என்பதை நினைவூட்டுகிறது. நாட்டிற்காக வாழ்ந்தவர்களை மதிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில வெந்நீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மக்களுடைய நிகழ்ச்சியோட தோக்கமான பாடல் வந்துட்டே இருக்குது. அன்பேவா திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரல்ல பாடல். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

செல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெந்நீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வெந்நீர் அப்படின்னா கொதிக்க கொதிக்க அது அந்த தண்ணீர் கிடையாதுங்க, நல்லா கொஞ்சம் விதுவிதுப்பான இருக்கக்கூடிய நீர். இதை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாக நிறைய பேர் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று, ஒரு சாதாரணமாக எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் நமக்கு வயிற்று வலிக்கும், வாயு தொந்தரவு கூட இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அதனால் அவதிப்படுறவங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே விதுவிதுப்பான நீரை, அந்த வெந்நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா இந்த வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா, வயிறு உப்பிசமாகிறது, நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்குமே வெந்நீர் குடிக்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வெந்நீர் குடிக்கிறது வந்து நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்துவோம், டைஜஸ்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் நம்ம வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துமா. இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எளிதாக அந்த சிதைக்க உதவுறதோடு மட்டும் இல்லாமல் செரிமானத்திற்கும் துணை புரியுது. நம்மளோட செரிமான மண்டலத்தை தூண்டி நம்ம சாப்பிட்றக்கூடிய அந்த உணவு குடல் வழியாக சீராக நகர்றதுக்கு உதவுதான். இதன் மூலமாக நமக்கு வயிறு உப்புசமாகட்டும், மலச்சிக்கல், அஜீரணம் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே நம்ம தடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்க முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து.

இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில. நேரம் 1:22 ஆகிட்டு இருக்கு. சளி, அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை, இல்லைனா சைனஸ் தொற்றுலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வெந்நீர் குடிக்கலாம். முக்கியமாக அந்த சைனஸ் வந்துச்சுன்னா போதும், விடாமல் நம்ம தும்பிக்கிட்டே இருப்போம். அந்த இருமல் இருக்கும்போதும் சரி, நமக்கு வந்து தொண்டை வந்து பயங்கரமாக வலிக்கும். இந்த சமயத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறத விட வெதுவெதுப்பான நம்ம வெந்நீரை குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த தொண்டை வலியை தணிச்சு எரிச்சலையுமே குறைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த மூக்கடைக்கும் போது நமக்கு சரியாக சுவாசிக்க முடியாமல் தூக்குறாம ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம். அந்த சமயத்தில் நம்ம வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம், மூக்கடைப்பு, சளி, இருமல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த சளியை நல்லா இலகுவாக்கி வெளியேற்றும். அதனால அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெந்நீர் குடிக்கிறது ரொம்பவே நல்ல. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம வெந்நீர் குடிச்சிட்டு வந்தாலே சரியாயிரும். இன்னும் வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய உடல்ல ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா. வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வெந்நீர் குடிக்கும்போது நம்ம உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, வெதுவெதுப்பான நீரை குடிக்கும்போது வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துதான். இது கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் அதிக கலோரிகளை எரிக்க உதவுதான். நம்ம வெந்நீர் குடிக்கும்போது நம்ம உடலில் அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. ஸோ உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம தொடர்ந்து வெந்நீர் குடிச்சிட்டு வரலாம். நம்ம பிளெயினாக வெந்நீர் குடிக்கும்போது நமக்கு ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து தேன் எலுமிச்சை கலந்த நீரை குடிக்கலாம். இதனாலையுமே நமக்கு வந்து நம்மளுடைய உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பல கண்டாலும் காலங்கள் பல கடந்தாலும் என்றும் இளமையுடன் 90ஆம் ஆண்டில் ஆகாஷவாணி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில வெந்நீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்னன்னா, நம்ம வெந்நீர் குடிக்கும் போது பாத்திருக்கீங்களா, நம்ம உடல்ல வந்து ஒரு வேர்வை நமக்கு வரும் இல்லையா. இப்படி நம்ம வெந்நீர் குடிக்கும்போது அது வேர்வையை தூண்டி அதன் மூலமாக நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே அது வெளியேற்ற உதவு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெந்நீர் குடிக்கும்போது இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அது வந்து மேம்படுத்துது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்தின் மூலமாக நம்ம உடலுடைய பல்வேறு பாகங்களுக்கு ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சரியாக வந்து போய் சேரும். இதனால் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமுமே மேம்படும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம சாதாரண அந்த வெந்நீர்னு நினைக்கிறோம், அந்த வெந்நீர் குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது. இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரிஞ்சுக்கலாமே பாடலுக்கு அப்புறமா. 1001 திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஒரு மணி 40 நிமிடத்தில் நலம் தான நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். வெந்நீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. மாதவிடாய் காலங்களில் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த வயிற்று வலி வந்து எல்லாருக்குமே ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த அடி வயிற்றில் வலி இருக்கும்போது அதில் வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பாங்க. அதை விட நம்ம வெந்நீர் குடிக்கும்போது கூட நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். என்ன நடக்கும் அப்படின்னா, வயிற்று தசைகளை தளர்த்தி அந்த மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய அந்த வலியையும் அசௌகரியத்தையும் அது குறைக்க உதவுது. இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசை பிடிப்புகளை இயற்கையாகவே தணிக்குமா வெந்நீர் குடிக்கும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சரும ஆரோக்கியம் அது மேம்படணும் அப்படின்னா நமக்கு தண்ணீர் நீர்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். முகப்பரு பொலிவின்மை இதை ஏற்படுத்தக்கூடிய அந்த நச்சுக்கள் நம்ம வெந்நீர் குடிக்கும்போது அது வெளியேறுமா. ஸோ அதனால் நம்ம சரும ஆரோக்கியம் மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே ஏற்படக்கூடிய அந்த முதுமையையும் நம்ம வெந்நீர் குடிக்கும்போது குறையுமா. மன அழுத்தம் இல்லைன்னா பதட்டமாக இருக்கும்போது நம்ம வெந்நீர் குடித்தோன்னா அது நம்மளுடைய தசைகளை தளர்த்தி இறுக்கத்தை குறைச்சி பதட்டத்தையும் குறைக்குமா. இது போக நமக்கு ஒரு நல்ல தூக்கத்தையும் நமக்கு வந்து கொடுக்குமா நம்ம வெந்நீர் குடிக்கும்போது. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது வெந்நீர் குடிக்கிறதுனால. அதனால் நீங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா விதவிதப்பான நீரை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நம்ம நலம் தான நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளாா்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10க்கும் மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில்

0: ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.
4: மேலுள்ள பல்லு ஃபுல்லாவே பொடிஞ்சிரும் சில பேருக்கு, இல்லைனா ரொம்ப அரிச்சிருக்கும். நம்ம ஓரளவுக்கு ரூட் கெனால்னு சொல்லுவாங்க, வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வேர் சிகிச்சை பண்ணிட்டு மேலே வந்து ஒரு தொப்பி மாதிரி ஒரு கேப் மாதிரி போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா அந்த பல்லை நம்மளால சேவ் பண்ண முடியும், இல்லை அதுவுமே பண்ண முடியாது. வேர் சிகிச்சை பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லலாம் அந்த பல்லு தாண்டிடுச்சு, ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வேர் சிகிச்சையே பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு போஸ்ட்ன்னு சொல்லுவோம், அந்த வேர் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் இல்லை எனக்கு அதை எடுக்க வேண்டாம், எனக்கு எப்படியாச்சும் அதை காப்பாற்றி கொடுங்க, கண்டிப்பாக எடுக்கணுமான்னு ரொம்ப பயப்படுவாங்க, எடுக்க முடியாத சூழ்நிலைன்னு இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ருட்கெனால் பண்ணிட்டு அந்த வேரில் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி நம்ம மேலே கொடுப்போம், ஒரு கம்பி மாதிரி மேலே கொடுப்போம், அந்த கம்பியோட சப்போர்ட்டில் பல் மாதிரி வடிவமைச்சிட்டு அதுக்கு மேலே கேப்பு போடுவோம். அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக இப்போ இம்ப்ளான்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த பல்லை மட்டும் நம்ம வைக்கணும், பக்கத்தில் உள்ள பற்களை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இம்ப்ளான்ட் போட்டு அந்த இம்ப்ளான்ட் சப்போர்ட்டில் ஒரு பல் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பற்கள், ஒரு பல் இல்லைன்னா அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் பக்கத்து பற்கள் என்ன இருக்கோ அந்த ரெண்டு பல்லை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் வேர் சிகிச்சை பண்ணிட்டு அதோட சப்போர்ட்டில் ட்ரிம்மிங் மாதிரி பண்ணுவோம், அந்த ரெண்டு பற்களையும் சுற்றளவு அப்படியே குறைப்போம். குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நடுவில் ஒரு பல் இருக்காது அவங்களுக்கு, அந்த பல் அதை வைக்கிறதுக்காண்டி அந்த பக்கத்தில் உள்ள ரெண்டு பல்லையும் நம்ம குறைச்சிட்டு மூணு பல்லாக ஒரே செட்டாக ஒரே சிங்கிள் யூனிட்டாக நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம கிடச்சிடும், பிரிட்ஜ் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். போடலைன்னா தான் அந்த கேப் அப்படியே விட்டுட்டாங்க, இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு பல்லை வந்து எடுத்துட்டாங்க, உடனே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் தெரியாது. அது வயசானவங்கன்னா கூட பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் சின்ன வயசில் உள்ளவங்க அப்படின்றப்போ இனிஷியலாக அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி நாட்கள் போகும் பொழுது வருஷங்கள் போகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல எலும்பு இன்னும் நல்லா தேய ஆரம்பிச்சிரும். ஸோ பக்கத்து பல்லாம் என்ன ஆகும் ஆரம்பிக்குன்னா அது அந்த இடத்த நோக்கி ட்ரிஃப்ட் ஆயிரும், சரிய ஆரம்பிச்சிரும். இல்லைனா மேல் பல் அதுக்கு நேர ஆப்போசிட்டில் மேல் பல் இருக்கும் இல்லையா, அந்த மேல் பல் வந்து அந்த கேப்பை நோக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கீழே இறங்கும் போது அந்த பல்லோட வேர் எல்லாமே கீழே இறங்கும், அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அங்கே சொத்தைகள் வரலாம், பல்லு ஆட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி சைடில் உள்ள பல்லும் சரியும் பொழுது அந்த பல்லும் வந்து உங்களுக்கு சொத்தையாகும், மொத்தமாக உங்களோட கடிமானமே மாறிடும், அக்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே இப்படி கடிச்சு வச்சோம் அப்படின்னா மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் எல்லாமே டச்சாக இருக்கும், ஒரு காண்டாக்ட் இருக்கும் மேல் பல்லுக்கும் கீழ்ப்பல்லுக்கும், கடவாப்பல்லேருந்து முன்பல்லேருந்து ஃபுல்லாக சுற்றி. ஆனால் இந்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணாமல் அதாவது ஒரு பல்லை எடுத்துட்டாங்கன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு காண்டாக்ட் அது வந்து ஒரு அக்லூஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து டிஸ்டர்ப் ஆயிரும், நார்மலாக எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கடிக்க முடியாது.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: பல் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:16 ஆயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட நிகழ்ச்சியில் சூப்பரான இடம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளாவோட கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு அழகான மலை பிரதேசமான இளவியல பூஞ்சிரா அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். மூணார் வாகாமன் போகிறவங்களுக்கு கூட இந்த ஊரை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதோட அழகும் வரலாறும் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். இதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சைந்தவி பார்த்தசாரதி இருவரும் ஏஆர் ரகுமான் இசையில் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டே இணைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
9: மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் வானத்தின் குரலாய். 2:24 நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் கேரளா கோட்டயத்தில் இருக்கக்கூடிய இளவீல பூஞ்சிரா பத்தம் தெரிஞ்சிட்ருக்குறோம். கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 3200 அடி உயரத்தில் 3 பெரிய மலைகளுக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. சொல்லப்போனால் மண்குணு, கொடையத்தூர் மலை, தோணிப்பாறை இந்த மலைகளுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. மலையாளத்தில் இந்த பேருக்கு ஒரு அழகான ஒரு விளக்கமும் கூட கொடுக்குதாங்க. இளவீல பூஞ்சிரா அதாவது இலைகளே விழாத மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தமா. இந்த இடத்துல ஒரு மரம் கூட கிடையாது, முழுக்க முழுக்க பச்சை பசேல்னு புல்வெளிகள் மட்டும்தான் இருக்கும். மரங்களே இல்லாதனால இங்கே ஒரு இலை கூட கீழே விழாது. அதனால தான் இதுக்கு பேர் இளவீலா பூஞ்சிரா அப்படின்னு பேர் வந்திருக்குது. இந்த ஊருக்கு மறையூர் மாதிரி ஒரு மகாபாரத கதையும்

வந்து சொல்கிறாங்க. அது பாண்டவர்கள் அஞ்ஞானவாசத்தில் இருந்தப்ப திரௌபதியோடு இங்கே வந்தாங்களாம். அங்கே இருக்கிற அழகான குளத்தில் திரௌபதி குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள யாரும் மறைஞ்சு நின்று பார்த்துடக்கூடாது அப்படின்னு தேவேந்திரன் இந்த இடத்த சுற்றி மரங்களே இல்லாமல் மொட்டை மலையாக மாற்றிட்டாராம் அப்படின்னு கூட நம்புகிறாங்க. அந்த குளம் இன்றைக்கும் அங்கே இருக்குன்னு கூட நம்புகிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்கு முடி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பீமா திரைப்படத்துலேருந்து நாமத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் மகி ஹரிஹரன் கே பிரசனா இணைந்து பாடுறது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இரவேள பூஞ்சிரா பத்தியம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில நேரம் 2:31 ஆகிட்டு இருக்குது. இந்த இளவியில பூஞ்சிரா அந்த இடத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த மலையுடைய உச்சியில் நிற்கும் போது மேகங்கள் எல்லாமே நமக்கு மேலே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பயங்கர காத்தடிக்கும், அடுத்த செகண்டே மொத்த இடத்தையும் பனிமூட்டம் வந்து அப்படியே மறைச்சிடுமா. கையை நீட்டி பார்க்கும்போது அது கூட அடுத்த கை கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருக்கும். ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் சன்ரைஸ் சன்செட் ரெண்டையுமே ஒரே இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சில இடங்களில் இதுவும் ஒன்று. காலையில் சூரியன் வரும்போது சாயங்காலம் சூரியன் மறையும் போதும் அந்த வானம் மாறுற அந்த கலசை பார்க்குறதுக்கே நிறைய பேர் இந்த வந்து டென்ட் அடித்து தங்குறாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. தாம் தூம் திரைப்படத்துலேருந்து பா விஜயோட பாடல் வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ கிரிஷ் அவர்கள் இணைந்து பாடுறது ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க FM Rainbow 102.6.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பார்த்தீங்கன்னா 2:37 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இளவியில் பூஞ்சிரா பார்த்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நார்மலான கார்லேயோ பைக்லேயோ போகிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அங்கே மலைப்பாதைன்றது ரொம்ப செங்குத்தாகவும் கற்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். அதனால் ஜீப் மூலமாக ஆஃப் ரோட் ட்ராவல் தான் பண்ண முடியும். அது மலை உச்சிக்கு போகிறதுக்கு இது மட்டும்தான் சிறந்த வழின்னு சொல்கிறாங்க. அந்த பயணம் ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்குமா. இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்த மலையோட உச்சியில் நல்லா தெளிவாக வானம் இருக்கிற அந்த சமயத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா, திருச்சூர், மலப்புரம் அப்படின்னு 7 மாவட்டங்களுடைய சில பகுதிகளை ஒரே இடத்துலேருந்து பார்க்க முடியுமா. இந்த மாதிரியான ஒரு பரந்த காட்சி வேறு எந்த மலை பிரதேசத்துலேயும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. குட்டி திரைப்படத்திலேருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் சைந்தவி மற்றும் சாகர் அவர்கள் இணைந்து பாடினது தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிறைய பண்பலை 102.6.

5 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி இரவேல பூஞ்சிரா பத்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மின்னல் தாக்கும் மலை அப்படிங்கிற பேர் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த சுற்றி மரங்களே இல்லாதனால, அதுவும் மலை உச்சியில் உயரமான இடத்துல இருக்கிறதாலையும் மழைக்காலங்களில் இங்கே பயங்கரமான இடி மின்னல் தாக்குமா, அதனால் மழை பெய்கிறப்போ டூரிஸ்ட்டுகள் வந்து இந்த இடத்துக்கு போகிறத வனத்துறை வந்து தடை செஞ்சிடுவாங்க. மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்கும்போது பச்சை பசையில் இருக்கிற காடுகளுக்கு நடுவில் மலங்கரா அணை அப்படிங்கிறது இந்த நீர்த்தேக்கம் வந்து ஒரு குட்டி ஏரி மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்ணுக்கு தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குதான். இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்னென்னா, வித்யா

0: மோசமான அழகு நிறைஞ்ச இந்த இடம் இருக்கிறதுனால மலையாளத்தில் ரொம்ப புகழ்பெற்ற படங்களாக இருக்கிற இளவீல பூஞ்சிரா அப்படின்னு போலீஸ்காரங்களுடைய கதையை வச்சு எடுத்த படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. சில சூப்பர் ஹிட் படங்களுடைய ஷூட்டிங் கூட இங்கே நடந்திருக்கு. சினிமாவுக்கு இந்த இடம் ரொம்பவே பிரபலமான இடம்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. திஷும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் காயத்ரி விஜய் ஆண்டனி இருவரும் இணைந்து பாடினது விஜய் ஆண்டனியுடைய இசையில. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: வேலை பூஞ்சிரா பத்த தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில நேரம் 2:50 ஆகிட்டு இருக்குது. ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஜீப்பில் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாகசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிவாரத்துலேருந்து இந்த மொட்டை மலைகள் வழியாக நடந்து உச்சிக்கு போவாங்களாம். அப்படி போகும்போதெல்லாம் காற்று

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நீர் விருப்ப பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலை தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஸோ நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் டைப் பண்ணி 9443360794 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. யாருக்காக? நீலமேகபுரம், முரளி ராஜ், மாதேஷ், கதிரவன் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இப்போ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நீர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா, வீரபாண்டிய புலிக்குளத்திலிருந்து மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசு இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் பாடலாக கேட்டுட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். அடுத்ததான் நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து வினித் அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து

நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பூவரசன் திரைப்படத்திலிருந்தா பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க புதுக்குடியிலிருந்து விஷ்ணுராம் கணேஷ், அமுதா, மகிழினி. பூவரசன் திரைப்படத்திலிருந்து இப்ப அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது நம்ம குக்கு நிகழ்ச்சியில.

0: மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நீர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், ஊர் எல்லாருமே டைப் பண்ணி 9443336097 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் வழியா பாடல் கேட்ட அடுத்த நேயர் யாருன்னா, கிழா குளத்திலிருந்து ராமன் வளர்மதி, இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, சாயர்புரத்திலிருந்து ஆதிலட்சுமி, செல்வ கணபதி, முத்து மகேஸ்வரி இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

3:41 கேட்டுட்டு குக்கு. நேர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம உடையாம்புலி, பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கருணா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களோட விருப்பத்துல பாடல் அடுத்ததா யாருக்காக நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மேலமங்கல குறிச்சியிலிருந்து அதிசய கணிக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்களெல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்லேயே. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா நம்ம வானரமுட்டி நம்பிராஜ் அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் கூட, இந்த நிறைவான பாடல் நம்ம வேற எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட எல்லா நேருக்காகவும் சேர்த்து நம்ம கேட்டுடலாம். நம்ம இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில் வேற யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தென்காசியிலிருந்து குத்தாலிங்கம், நெல்லை ராஜேஷ், சிவநாடானூர் மாரி, தர்ஷினி, தன்ஷிகா, தமிழ் அரசு, பரமன்குறிச்சி சுகன்யா, செங்கோட்டை முகமது ஷெரீப், வில்லையம்மாள் குட்டுவன் குளத்திலிருந்து, கடங்கநேரி கண்ணன் சுமதி, திருநெல்வேலி ஜோதி, டவுன் ரத்னசேகர், தென்காசி சிவா, தேனி கார்மேகம், சிவநாடானூர் மாரி, மதுரை நாகமலை, புதுக்கோட்டை ரஞ்சனா, விக்னேஷ், வெற்றி விக்ரம், திருச்சி வெண்ணிலா, கோவில் ஆண்டானூர் தேவசகாயம், திருநெல்வேலி ஆதி ஸ்ரீராம், ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனகசபாபதி சரஸ்வதி, சரவணகுமார், சிவகாசி ராம் முரளி, வி எம் சத்திரம், வைரமுத்து பொம்மிராஜ், அனந்தபுரம் பிந்து சைலஜா, நெல்லை சிவா, நேயர்கள் பாடல் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒளிபரப்ப முடியல, பரவாயில்ல. நீங்கள் நாளைக்கு மதியம் 3-2 வாட்ஸ்அப் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பொதிக தும்பி நிகழ்ச்சி இடம்பெறும்.

அவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை

0: அவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
2: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல தான் நம்ம விளையாட இருக்கிறோம். பொதிகை தும்பி வழக்கு போலதான் பொதிய தும்பியில தாயம் உருட்டி விளையாட தான் இருக்கிறோம். ஸோ ரூல்ஸ் தெரியாதவங்களுக்காக நாம சொல்லிடுறோம். 1, 3, 5 அப்படின்னு நம்ம தாயத்தில் விழுந்தது, ஒற்றைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம். 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்கள் வந்ததுன்னா நீங்க எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
3: எல் சுப்பிரமணியன்.
2: அண்ணே எப்படி இருக்கிறீங்க?
3: சகோதரி நான் நல்லா இருக்கேன். அண்ணா நீங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியுதே.
2: இந்த ஏசியில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஓ அப்படியா? ஒன்றும் ஜலதோஷம் அந்த மாதிரி தொந்தரவு இல்லையே?
2: அதுவும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது.
3: அதான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த சீசன் வந்து அப்படிமா,
2: ஆமாம்,
3: திடீர்னு லேசாக 4 தூரல் விடும், அப்புறம் வந்து அதிகமான அளவுக்கு வெப்பம், அது பலரை வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாக்குது.
2: அதில் என்னையும் சிரமத்துக்குள்ளாயிடுச்சுன்னு வேணால் வச்சுக்கிடலாம்.
3: இல்லை இப்போ வந்து நேர்கள் வரப்போகிறாங்க பார்த்தியாமா, நேர்களோட பேசணும்னு ஏன் எல்லா துன்பமும் மறந்து போகும்.
2: அது உண்மைதான்.
3: அதுதானே நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல நம்மோட பேசுகிறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா?
2: அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நம்ம சொல்லிடுறோம்.
3: என்ன?
2: 2 நாட்களுக்கு ஒரு நேயர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் தான். ஏன்னா நிறைய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு புது விருந்தையே கொண்டு வந்திருக்கிறோம்.
3: ஓ சரி சரி சரி. அதாவது 2 நாளைக்குள்ள அவங்க வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற கூடாது.
2: ஆமா, இப்ப நேத்துக்கு புதிய புதுப்பி வந்தீங்கன்னா நீங்க நாளைக்கு தான் வரலாம்.
3: ஓ அப்படி?
2: ஆமா,
3: ஒரு நாள் விட்டு ஒரு நாள்,
2: ஒரு நாள் விட்டு ஒரு நாள்.
3: சபாஷ். இப்போ யார் முதல் நேயருங்கிறத கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம் மேடம்.
4: ஆ வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
3: எங்க
4: மாலை வணக்கம். ஏர்வாடியில் சுரேதா பேசுகிறேன்.
3: ஆ ரொம்ப
4: நேயராக வந்து உருட்டுங்கள் உருட்டுங்கள்.
3: உருட்டலாம், ஆனால் உங்கள் அந்த அலைபேசி வந்து விட்டு விட்டு கேட்குது. சரியான இடத்துல இருந்து
4: பேசுகிறேன்.
3: இப்போ சரியா இருக்குமா?
4: ரொம்ப அடிக்கல.
3: சரியா இருக்குமா? இப்போ சரியா இருக்கு, இப்போ சரியா இருக்கு. உருட்டிடுவோம். நீங்க சொன்ன பிறகு அங்கே மாற்றுக்கறதுக்கு இடம் இல்லை. 6. அம்மா 6மா? உங்களுக்கு எனக்கு தான் போட்டி.
4: ரொம்ப நாள
3: என்ன கேக்கணும்?

0: வச்சிருக்காங்க.
1: ஆறு கண்ணோட, நாலு பொக்கோட, ரெண்டு பாதோட, பத்து காதோட, மூன்று பேர் நிக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம்.
2: ஏ அப்பா, ஆறு கால, ஆறு காலா? நீங்க கேட்டது எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டது, இருந்தாலும் நல்லா கேட்டிருந்தாலும் என்னால பதில் சொல்லிருக்க முடியாது. அது வேற விஷயம். ஆறு கண்ணு. ஆமா, பத்து காலு, ஆறு கண்ணு.
1: அப்புறம்
2: அப்படியா? அம்மா எனக்கு சரியா தெரியலம்மா, நீங்களே விடைய சொல்லிருங்க. ஆமா, வயக்காட்டு போயிருக்கணும்மா. என்ன இப்படி கேட்டீங்க? ஆமா பாத்துருக்கேனே. ரெண்டு காலமாடு இருக்கும், ஒரு உளுற மனிதர் இருப்பாரு. ஆஹா, நாலு ரெண்டு, நாலு நாலு, எட்டு ரெண்டு, பத்து. சபாஷ். ஆ, கண்ணு வந்து ரெண்டு ரெண்டு, நாலு ரெண்டு, ஆறு. வெரி குட், சூப்பர். ஆ, ஆமா, இவ்வளவுதான். என்னமா விடை முடிஞ்சிருச்சு? ஆமா, மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறுபூட்டி, வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு, அப்படிதானம்மா? ஆஹா, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. முதல் நேரம் வந்து மதிப்பெண்ணை பெற்று சென்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: நன்றி, நன்றி. அண்ணா, நீங்க ஒரு குறிப்பு கேட்டிருக்கலாம். குறிப்பு கேட்டிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: அதாவது அவங்க லைனே கொஞ்சம் கட்டாயி கட்டாயி தான் வந்தது. சரி, முதல் நேரம் நாம கட் பண்ணிடப்படாதே, அந்த பழியை நாம கூட வாங்கிக்கிடும், அவங்களுக்கு மதிப்பெண் கொடுப்போம் அப்படின்னு. அப்படி சும்மா சமாளிச்சுக்கிற வேண்டியதானே. அடுத்த நேயர், அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
2: ஹலோ.
3: ஆ, வணக்கம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
3: ஆமா, இருக்கீங்களா?
2: ஆமா, எல்லாரும் நல்லா இருக்குமா? பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: கணபதி அம்மாள் பழவூர். ரொம்ப நாளா ஆச்சு லைன்ல வந்து.
2: ஓ, பழவூர் கணபதி அம்மாள் வந்திருக்கீங்க, அப்படிதானம்மா?
3: ஆமா.
2: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்க பக்கம்ல மழை உண்டா?
3: இப்போ ரெண்டு வாரத்துக்கு முந்தி பெஞ்சதே இப்போ இல்ல.
2: இப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படிதானே?
3: இல்ல.
2: சரிம்மா, உங்களுக்கு சகோதரிக்கு தான் போட்டி, தாய உருட்டலாமா?
3: என்ன
2: கேட்டாலும் உங்க கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். ஆமா, கேளுங்க. சீக்கிரம்.
3: பறக்கிற பட்சியில ஒரே எழுத்துள்ள பறவை பட்சி எது?
2: நல்ல கேள்வி. பதில் சொல்லுமா?
0: எனக்கு க்ளூ கொடுங்களேன்.
3: எல்லா வீட்லயும் அது வரும்.
0: எல்லார் வீட்லயும்.
2: எனக்கு தெரிஞ்சிடுமா, நான் இப்ப உடனே சொல்லிடுவேன். அவங்க கண்டுபிடிக்கணுமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி. இல்லைன்னா நான் சொல்லுவேன்.
0: கருப்பு கலர்ல இருக்குமா அந்த பறவை?
2: நெருங்கிட்டா தங்கச்சி, நெருங்கிட்டாமா, விடையை நெருங்கிட்டா. கருப்பு கலர்ல இருக்குமான்னு
3: கேக்காங்க.
0: ஒரே எழுத்து காக்கா
3: இல்லையா?
2: நம்ம சொல்றது ஒரே எழுத்துல. என்னமா?
0: அச்சோ.
2: ஆமா, அவளுக்கு தெரியல பாவம்.
0: எனக்கு தெரியல. ஆமா, உண்மையில டைம் வேற முடிஞ்சிருச்சு.
2: நான் சொல்றேன், நான் எதுக்கு இருக்கேன்?
0: அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: ஆமா, ஈ தானமா?
0: பறவையாருக்குமான்னு
2: அவளுக்கு ஒரு சந்தேகம் தங்கச்சிக்கு. ஆமா, அதனாலதான். ஓ, பறக்கிறதுனால பறவை. அப்ப இன்னையில இருந்து கொசுவையும் நம்ம பறவையில சேர்த்துருமா? அதுவும் பறக்கல. உங்களுக்கு பாதி, தங்கச்சிக்கு பாதிமா? இல்ல, ஓ, நமக்கு பாதி சொல்லுங்களா? சரி, ரைட், வச்சுக்கிட்டோம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நிகழ்ச்சியில கலந்துட்டு
3: நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாள் போட்டேன், வேற சிம் எனக்குள்ளது.
2: சரிமா,
3: இதுல இருந்து போட்டேன், கிடைக்கவே இல்லை. அதுல அடிக்கடி கிடைக்கும்.
2: சரி சரி சரி, இன்னைக்கு வந்தாச்சு, பேசியாச்சு.
3: சரிமா,
2: ரெண்டு நாள் கழிச்சு பேசுங்க. ரெண்டு நாள் கழிச்சு பேசுங்க. அதாவதுமா.

0: நீ சொன்ன மாதிரி அதை எப்படி பறவையில் சேர்க்கலாம்னு எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம்
1: ஆனா
0: மனசுக்குள்ளே
1: எப்படி
0: இருந்துச்சு.
1: அதை நீங்க பட்சின்னு சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிங்க பாருங்க.
0: இல்லை ஓர் எழுத்துன்னு சொன்ன உடனே பட்டுன்னு அது மனசில் வந்துருச்சு. இருந்தாலும் மதிப்பெண் உங்களுக்கு பாதி, அவங்களுக்கு பாதி, ஆளுக்கு அற அற மதிப்பு
1: வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் கொடுக்க சொன்னாங்க.
0: எனக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க சரியா.
1: அடேங்கப்பா இன்னொரு பெருந்தன்மை.
0: அந்த கேள்வி வந்து அவ்வளவு சரியா என் மனசுக்கு படலை, அதனால அந்த மதிப்பெண் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க சரியா.
1: இந்த மதிப்பெண் கொடுத்ததுக்காக, அரை மதிப்பெண் கொடுத்ததுக்காக இந்த தருணத்துல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு
0: சரி
1: ஒரு பாட்டு கேட்டுருவோமா?
0: நிச்சயமா கேட்கணும்ல.
1: பாஷா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலையில கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலையில தான் நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட அடுத்ததா தாயம் உருட்டி விளையாட வரப்போற நீயர்.
1: அதுக்கு முன்னாலம்மா, நம்ம புது நேயர்களை வரவேற்கிறோம் பார்த்தீங்களா?
0: ஆமாம்.
1: அதனால் வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து நாம் வந்து அந்த எந்த எண்ணில் அவங்க வந்து அழைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தணும் இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக
1: கண்டிப்பாக. அந்த எண்களை சொல்லுங்கள்.
0: 0462256112 மற்றும் 0462256112 இந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு நல்லா உடனே வாங்க, தாயம் உருட்டி நம்ம விளையாடலாம். நம்ம கூட விளையாட வரப்போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க
2: இருந்து பேசுறீங்க சார்? குவிஎம் மடத்துக்கும் மாலை வணக்கம் சொல்லுங்க. குவிஎம் தர்ஷனம் அம்புஜம் மங்களவா.
1: அம்மா வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். நினைச்சேன், ஆமா நீங்க தானே. இருந்தாலும் கூட ஒரு சின்ன சந்தேகம், ஏன்னா இப்ப வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்.
2: நான் வந்து 3 நாள் ஆகுது.
1: அது எனக்கு தெரியுமா, அது நான் தெரியாமலா இருக்கேன்.
0: அதாவது உங்க குரல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
1: அப்படியா? சரிம்மா, சரி. அப்ப வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் தான் இப்ப போட்டி, சரியா? போட்டலாமா? என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன ரொம்ப நல்லாவும் உருட்ட முடியாது. 3 அம்மா, நான் தான் கேட்கணும். 3 விழுந்ததுனால ஒரு 3 பாட்டு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன நாள்மா?
2: சனிக்கிழமை.
1: சனிக்கிழமை.
2: ஆமா,
1: வேற மாதங்கள் வரக்கூடிய பாட்டு, ஒரு 3 பாட்டு ஏதாவது. அம்மா, தமிழ் மாதம். தமிழ் மாதம். தமிழ் மாதம்.
0: உங்களுக்கு வேணும் ஒரு க்ளூ குடுக்கட்டா?
1: குடுக்கூடாது.
0: வருஷம் 16 திரைப்படத்துல ஒரு பாட்டு.
2: கை சிறந்தால் வழி பிறக்கும்
1: சவாஷ். அருமை. முதல் பாட்டு சொன்னீங்க, முதல்ல ஒரு பாட்டு சொன்னீங்களே,
0: கார்த்திகை வச்சு.
1: கார்த்திகை. கார்த்திகை. இல்லை, கார்த்திகை மாசமடி. கார்த்திகை மாசமடின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: அது என்ன பாட்டு?
2: கார்த்திகை பெண்கள் 6 பேர் முருகனை.
1: அதாவது கார்த்திகை மாசமடி கல்யாண சீசன் அடி, அப்படி ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? நான் அந்த பாட்டும் நினச்சேன். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் நல்ல சிறப்பாக அந்த நேரம் முடிகிறதுக்குள்ளே அற்புதமாக சொல்லிட்டீங்க. இன்றைக்கி வைகாசி விசாகம்னு எதுக்கு கேட்டேன்னா,

0: வைகாசி மாசத்துல பந்தல் ஒன்று போட்டு ரெண்டு வாழை மரம் கெட்ட போறேன்.
1: இந்த பாட்டு வரும் எதிர்பார்த்தீங்க,
0: அதனால சொன்னேன். இருந்தாலும் ரொம்ப சிறப்பா மதிப்பெண் உங்களுக்கு தான், மகிழ்ச்சி.
1: நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், மதிப்பெண் யாருக்கு கொடுக்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன்.
0: ஆமா, அவங்களுக்கு தானம்மா. ஏமா, நான் ஏற்கனவே ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்கேன், இதுல வேற நீ வந்து ஒரு க்ளூ கொடுக்கட்டுமான்னு. நம்மளை பூஜ்யம் வாங்க வைக்கிறதுலயே குறியா இருக்கிய.
1: இல்ல, அவங்க டக்குன்னு கேட்டவொன்னு எந்த பாட்டு என்ன சொல்லு அப்படின்னு ஒரு யோசனை.
0: சரி, அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், ஆவடையிலிருந்து ராமர் சார்.
0: ஆவடையான்னு ஒரு ராமர், தயாரா இருக்கீங்க? சரி, உங்களுக்கு சகோதரிக்கு தான் போட்டி, சரியா?
1: ரஜினிகாந்தோட தீவிர ரசிகை, அதனால டக்குனு கேட்ட உடனே ஈஸியான கேள்வி எனக்கு.
0: அதாவதுமா, பழனின்னு ஒரு திரைப்படம், இன்னைக்கு ஏன் பழனிய சொல்றேன்னா, வைகாசி விசாகம்னு நீ எடுத்துக்கலாம்,
1: முருகருக்கு பர்த்டே,
0: அவ்வளவுதான். அவ்வளவு, அதுல ஒரு அற்புதமான பாட்டு.

0: ஊரோடும் சேர்ந்துண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். இந்த பாட்டு ஏன் படித்தேன் தெரியுமா?
1: ஏன்
0: இந்த ஏரை வச்சு ஜுனைதா மேடம் ஒரு கேள்வியை கேட்டு நம்மளை மாட்டி விட்டு மதிப்பெண்ணை வாங்கிட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான்.
1: அந்த வருத்தத்தை விட அந்த இசை கச்சேரியில் நாங்கள் நனைஞ்சோனே சொல்லலாம்.
0: ஏப்பா,
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பாம்மா.
1: ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து.
2: எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல கா

0: பொதிகை துப்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலியிலிருந்து. நம்ம கூட அடுத்ததா தாயம் உருட்டி விளையாட வரப்போற நீர். வணக்கம்.
1: ஹலோ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: சென்னையில இருந்து மாலினி தேவி.
2: ஆமா.
0: உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: ஆ, உருட்டுங்க.
0: மாலினி தேவி காக உருட்டின தாயமே பயந்து கீழே உருண்டுட்டு.
1: டபுள் 12 12மா? நீங்க தான் கேட்கணும்.
2: அதுதான் பயந்து போய் விழுந்துட்டு.
1: ஆமா, ரொம்ப பயப்படுது. என்னன்னு எனக்கே தெரியல. கேளுங்க கேள்வி.
2: சரி, நான் சொல் சொல்லுவேன், அதுக்கு இணையான சொல் சொல்லுங்க.
1: சரிமா, சரி, வெரி குட்.
2: சோலை.
0: சோலை.
1: ஆ, கானகம்.
2: எழில்.
1: அழகு.
2: குதிரை.
1: புறவி.
2: அடவி.
1: அருவி.
2: அடவி. அடவி.
1: குளம். குளம். குளம்.
2: இல்ல, வேற வரும்.
1: அடவி. அடவி.
2: அடவி.
1: அடவி. காடு. குளம்.
2: காடு. காடு. ரைட்.
1: காடு.
2: யாக்கை.
1: யாக்கை.
0: யாக்கை திரி காதல் சுடர்.
1: யாக்கை.
2: டைம் முடிஞ்சதா? அப்படி
0: டைம் இருக்கு, ஒரு 10 செகண்ட் இருக்கு.
1: பாருங்க, சட்னி வரல, ரொம்ப நாள் ஆச்சா? தெரியலம்மா.
2: உடம்பு.
1: உடம்பு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை, சட்டுன்னு வரல. அதான் பயிற்சியும் பழக்கமும் இருந்தால் தான் கற்றுக்கொண்ட விஷயமும் மனசுக்குள்ளே நிற்கும். ரொம்ப சிறப்புமா, அருமையாக கேட்டிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி.
2: நன்றி.
1: மகிழ்ச்சி.
0: நல்லா இருந்தது. நீங்கள் அவங்க கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்ல செம்மையாக இருந்துச்சு.
1: இல்லைம்மா, இந்த நல்ல அற்புதமான கேள்விகள்.
0: ஆமாம்.
1: அந்த இப்போ தமிழ் மொழியினுடைய வழக்கு ரொம்ப வந்து உபயோகப்படுத்தப்படாமல் வார்த்தைகளே மறந்து போச்சு பாருங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அவங்க எனக்கு யாக்கை வருது, ஆனால்
0: கேள்விப்பட்டிருக்கோம்
1: அதனுடைய பொருள் என்னங்கிறது. அப்போ பழக்கத்திலும் பயிற்சியிலும் அந்த வார்த்தைகளை அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தலைன்னா படிச்சிருந்தாலும் கூட அது வந்து நம்ம ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்த்திட்டாங்க. மாலினி தேவிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் பாராட்டு
0: கண்டிப்பாக.

0: அவங்களுக்கு
1: அம்மா பேர் ஒருவேளை அப்படியோ நினைச்சேன் நானு.
0: வணக்கம்.
2: அடுத்த நேரத்தை பேசிடலாமா?
1: வணக்கம் சார்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
1: சரிங்க சார், தயாரா இருக்கீங்க?
3: முயற்சி பண்றது.
1: அவருக்கும் 12, நீங்க தான் கேட்கணும் சகோதரிட்ட.
2: அட்டடா, இன்னைக்கு நீங்கள் பக்கமே காத்து வீசுதே.
3: இது ஒரு உயிரினம்.
2: உயிரினம்,
3: ஆறு எழுத்து கொண்ட ஒரு உயிரினம்.
1: ஆறு எழுத்து. ஆ சரி.
3: முதல் 1வது எழுத்தோ 4வது எழுத்து கணிதத்தோடு தொடர்புடையது.
1: கணிதத்தோடு தொடர்புடையது.
3: கணிதம்,
1: கணிதம். ஆ சரி சரி.
3: 5வது எழுத்தோ 2வது எழுத்து விளக்கோடு தொடர்புடையது.
2: 5வது எழுத்தும்
3: 2வது எழுத்தும் விளக்கோடு தொடர்புடையது.
2: விளக்கா?
1: விளக்கு.
3: ஆமா. அப்புறம் 1வது எழுத்தோ 2வது எழுத்தோ கவிதையோடு தொடர்புடையது.
1: கவிதை,
2: கவிதை.
1: எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லட்டுமா?
2: எனக்கு க்ளூ கொடுங்களே பாபு சார், எனக்கு க்ளூ கொடுங்களே. சார் கண்டுபிடிக்க கூடாது, நான் தான் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. எனக்கு க்ளூ கொடுங்க. அந்த உயிரினம், அந்த உயிரினம் என்ன நிறத்துல இருக்கும்?
1: அதெல்லாம் சொல்ல முடியுமா?
2: சொல்லலாமே, க்ளூ தானே.
1: சரி, அது ரெண்டு மூணு நிறத்துல இருக்கும்.
2: இந்த உயிரினம் பறக்குமா பறக்காதா?
1: அது பறக்காது. விலங்குன்னு சொல்லிட்டார் இல்லையா?
2: வரி குதிரையா?
1: சரியான பதில், சரியான பதில். இல்ல சார், நான் அதான் சார், எப்பவும் யாருக்கும் சொல்லி கொடுக்கறதும் கிடையாது, யார்ட்டையும் கேட்கறதும் கிடையாது.
2: இல்ல சார், நீங்க வந்து பாபு சார் நீங்க சொன்ன க்ளூல நான் வந்து அந்த விளக்குக்கு திரிய மட்டும்தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். அதனாலதான் அந்த விலங்கோட நிறத்தை வச்சு கேட்டேன். நீங்க ரெண்டு நேரம் மூணு நேரம் நிறைய சொன்னீங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சேன்.
1: நிறத்தை வச்சு கண்டுபிடிச்சேன். பரவாயில்ல.
3: 1வது எழுத்து 4வது கடிதம் வகுக்கலாம். வகு.
1: வகு.
3: 5வது எழுத்து 2வது எழுத்து விலங்கோட தொடர்பு.
1: சரி சரி.
3: 1வது எழுத்துல கவிதை வரி.
1: அந்த கவிதையும் சொன்ன உடனே எனக்கு சடார்னு பதில் வந்துச்சு. வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
2: நன்றிங்க சார், நன்றி நன்றி. அதாவது நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு பதில் தெரியுது, எனக்கு பதில் தெரிய மாட்டேங்குது.
1: எனக்கு கேட்கற கேள்விக்கு தெரியுது, உங்களுக்கு கேட்கற கேள்விக்கு தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வழக்கமா எப்பவும் சொல்ற மாதிரி அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டாலும் ஒன்னும் அம்படாது. அதாங்க.
2: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். உள்ளத்தை அள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பொதிகை தும்பி, பொதிகை தும்பி கேம் ஷோல நேயர்கள் தான் லீடிங்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா விளையாட வரப்போற நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா.
2: ஹலோ, வணக்கம் மேடம். முகவூர் ஜோதி பேசுறேன் மேடம்.
1: முகவூர் ஜோதி.
2: ஆமா, ஆமா
1: சார். தயாரா இருக்கீங்க?
2: தயாரா இருக்கேன்.
1: சரி, போட்டுடலாம். மூணுமா? நான் தான் கேட்கணும்.
2: கேளுங்க சார்.
1: கேட்கட்டுமா? நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்களா ஆரம்பத்துல இருந்து? ஆங்கில மாதங்கள் வருவது போன்ற ஒரு மூன்று தமிழ் திரைப்பட பாடல்கள். ஆங்கில
2: மாதம்,
1: தமிழ் மாதம் இல்லமா, ஆங்கில மாதம் வரக்கூடிய மூன்று பாடல்கள், திரைப்பட பாடல்கள்.
2: மூன்று பாடலா?
1: பாட்டு.
0: ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு நிறைய மாதங்கள் இருக்கு இல்லையா?
2: ஜூன், ஜூலை மாதத்தில்.
0: வாங்க வாங்க, வந்துட்டீங்க.

0: அது பாட்டு புரியல. மே மாதம்
1: சரி ஓகே அடுத்து.
0: டிசம்பர்
1: டைம் முடிஞ்சிருச்சு.
2: ஆமாம் ஒரு பாட்டு சொன்னீங்க ஜூன் ஜூலை மாதத்தில், அவ்வளோதான். ரோஜா பூவின் வாசத்தில் அப்படிதானே.
1: ஜோதி கொஞ்சம் ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி
0: வந்துட்டீங்க. வந்துட்டீங்க.
2: ஒரு ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கீங்க ஜூன் ஜூலை மாதம். செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் அப்படி ஒரு பாட்டு உண்டு இல்லை. ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஜன்னல் ஊரத்தில் அப்படியே.
1: இனிமேல் வந்து பாடுறவங்க கூட கொஞ்சம்
2: ஒரு வரியாவது பாட வேண்டாமா? சரி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம்.
1: கேட்டலாம்.
2: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
3: அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் மாலை வணக்கம். என்று அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்.
1: அம்பலவாணன் சார், நீங்க நேத்திக்கு வந்தீங்க தானே?
3: நேத்திக்கு முந்தினால் தான் வந்தேன்.
1: இல்ல நேத்திக்கு நான் பார்த்தேனே. நீங்க நாளைக்கு வர்றீங்களா?
2: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா
3: விட்டு
2: விட்டு விட்டு சபாஷ்.
1: நன்றி சார், நன்றி நன்றி.
2: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லு.
1: உடையாம்புலியில இருந்து
4: யுவாதிகா.
1: என்ன பேர் சொல்றீங்க, தெளிவாவே கேக்கலையே.
4: யுவாதிகா.
1: யுவாசிகாவா?
2: பரவாயில்ல.
1: இந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா?
4: தெரியலையே.
2: சபாஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கேக்கட்டுமா கஷ்டமா கேக்கட்டுமா?
2: ஏதாவது ஒண்ணு கேட்டா சார்தான் அப்படிங்க.
1: சரி உங்களுக்கு
2: என்ன ரொம்ப ஈஸியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க.
1: பஸ்ஸோ வண்டியோ காரோ எது ஓட்டினாலும் சரி, அதை விட ஏரோப்ளேன் ஓட்டுறது ஈஸி அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா? ஏன் அண்ணன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நான் அப்பவே கண்டுபிடிச்சேன்.
1: ஆஹா, நம்ம அண்ணன் பிரில்லியன்ட் ஆச்சு. பஸ் ரோட்ல போகும், ஏரோப்ளேன் மேல போகுங்கிறீங்களா? அது பதில் இல்ல, டைமும் முடிஞ்சிருச்சு.
2: ஆமா, ஏதாப்ல ஏதாப்ல யாரும் வரமாட்டாங்கல்லாமா?
1: அதேதான் அண்ணன் கண்டுபிடிச்சாங்க.
2: இது காரு வந்து காரு பஸ் அப்படின்னா ரோட்ல யாரும் போனா ஒதுங்கணும் வைக்கணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், இல்லைன்னா ஒண்ணு கோழினா மேலேயாவது விடணும்.
1: எவ்வளவு டிராபிக். ஆனா ஏரோப்ளேன் பாருங்க, யாருமே வர மாட்டாங்க.
2: அது வாட்டுக்கு அடிச்சு ஓட்டலாம் நம்ம வாட்டுக்கு. சரிதானா? இப்படி ஒரு பதில சிந்திக்கவே இல்லையோ. பரவாயில்லம்மா, நல்ல அருமையான ஒரு
1: முயற்சி,
2: நல்ல முயற்சி. நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன்னு வந்ததே ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. என்னமா? சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்களே. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சி சகோதரிகிட்ட பேசவும் செஞ்சிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி.
1: நன்றிங்க சார். நன்றிமா, நன்றி.
2: ஆனாலும் கூட புதிய நேயர்கள் வந்து வராங்க பாத்தீங்களாம்மா. ஆமா, நமக்கு பதில் தெரியுதோ எதிராளிக்கு தெரியுதோ எதா இருந்தாலும் சரி, நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்குவோம்.
1: நீங்க இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க?
2: நானாமா மத்தியானம் என்ன சாப்பிட்டேன் எனக்கே ஞாபகம் இல்லையா?
1: இல்லை எப்படி வந்து

0: பதில்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது.
1: தன்னால் வருது, லெமன் சாதம் சாப்பிட்டோமா இப்போ தான் மத்தியா எவ்வளோ லேட்டாக வருதுன்னு.
0: ஓகே, அப்போ லெமன் சாதம் சாப்பிட்டோன்னா நமக்கு எல்லா ஞாபக சக்தியும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இப்படி ஒரு பொருளையே கிளப்பி விட்டுறாதம்மா,
0: கிளப்பி விடுவோம், எல்லோரும் நல்லா சாப்பிடட்டும்.
1: ம்,
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம நேயர்களோட விளையாடலாம்.

0: 4:51 புதிய திம்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட தாயம் உருட்டி விளையாடுறதுக்காக அடுத்ததா வரப்போற நீயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: திருநெல்வேலி டவுன்ல இருந்து அழகப்பன் பேசுறேன்.
0: அழகப்பன் பேசுறீங்களா?
2: ஆமா, நீங்க பேருக்கு முன்னால அடமுடி வச்சுக்கலாமா? பேருக்கு முன்னால
0: உங்க பேருக்கு முன்னால
2: இருந்து அழகப்பன்.
0: இந்த ஊர்
2: பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுறேன். உங்க அனுமதியோட
0: எங்களுக்கான அழகப்பன் மட்டும்தான் கேக்குது, உங்க அடைமொழி சுத்தமா கேக்கல.
1: இந்த இந்திரலோகத்தில் அழகப்பன் இருக்கலாம்,
0: அது
1: மாதிரி பூலோகத்திலிருந்து
0: அப்பா.
1: சரி, நம்ம உருட்டிடுவோம் சார். ரொம்ப அதை ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம வந்து தாயத்தை உருட்டணும், சரியா? ரைட்டு. இப்ப வந்து 5 வந்திருக்கு சார்.
0: அண்ணன் தான் உங்களுக்கு கேட்கணும்.
1: நான் கேள்வி கேட்கட்டுமா?
2: என்ன
1: கேள்வி கேட்கணும், எது சம்பந்தமா கேட்கணும்?
0: உங்களுக்கு ஜோக் வேணுமா?
1: எதுனாலும் கேட்கலாம், அப்படித்தானே? அப்ப நச்சுன்னு ஒரு ஜோக் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்து ஜோக், ஸ்கூல் ஜோக். ஆமா, நீங்க தான் சொல்லணும். ஒரு ஜோக் சொல்லுங்க. பள்ளிக்கூடத்து ஜோக், ஸ்கூல் ஜோக், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரியான ஜோக். சரி, உங்களுக்கு ரூல்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க.
0: சொல்லுங்க
1: ஒரு ஜோக்கு. நகைச்சுவை தானே, எத்தனை நகைச்சுவை பாக்குறீங்க, பேசுறீங்க, படிக்கிறீங்க?
0: டக்குன்னு கேட்டோடனே ஞாபகத்துக்கு வரலையா?
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
0: டைம் முடிஞ்சு போச்சு, ஓகே பரவாயில்ல. பெனால்ட்டியா நீங்க என்ன பண்ண போ சொல்ல போறீங்க அண்ணா? உங்களுக்கு சொன்னது செய்யல.
1: வேற என்ன சொல்ல, அடுத்த நிகழ்ச்சியில் நல்லா தயார் பண்ணிட்டு வாங்க. என்ன சார்? ஆமா, நான் ஒரு ஜோக் சொல்லிட்டுமா?
2: சொல்லுங்க.
1: என்ன ஜோக் சொல்லணும்? ஸ்கூல் ஜோக்கே சொல்லட்டுமா? ஹலோ, பூலோகத்தில் ஆமா, ஒரு ஸ்கூல் ஜோக் சொல்றேன். என்ன, ஏற்கனவே சொன்ன ஜோக்கு தான், நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டிருந்தா கேட்டிருப்பீங்க. ஒரு பையன்ட்ட பஞ்சபூதங்கள் எத்தனை அப்படின்னு டீச்சர் கேட்டிருக்காங்க.
0: சரி,
1: பையன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்ன பதில்
2: சொல்லியிருப்பான்?
1: பஞ்சபூதங்கள் எத்தனைன்னு கேட்டாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்? 5 சொல்லணும். அவனும் 5 சொல்லிட்டான். அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்?
0: என்ன பதில் சொல்லியிருப்பான்?
1: நீங்களே சொல்லுங்களேன். நீர் நிலம்,
2: நெருப்பு,
1: நெருப்பு,
2: ஆகாயம்,
1: காற்று, ஆகாயம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? பையன் டீச்சர்ட்ட
2: சொல்லுங்க,
1: தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல். அவனுக்கு பூதம் மாதிரி அந்த பாடங்கள் 5 பயமுறுத்தி இருக்கு.
0: பாடங்களா? நான் ஆசிரியரோன்னு நினைச்சுக்கிட்டேன்.
1: சரியா? ஒன்னு சிரிக்கிற மாதிரியே இல்லையோ? கொஞ்சம் இருக்கலாம். அந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு பதில் சொல்லிருந்தாங்க தெரியுமா? நெருப்பு. அவங்ககிட்டயும் சொல்லிருங்க. ஆமா, சார் சொன்ன ஜோக்கு சிரிங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிருங்க. சரியா? அப்படியே சிரிக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அழப்ப சார், அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். சரியா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சகோதரி. அதாவது இதை நான் பல தடவை நம்ம நிகழ்ச்சியிலே சொன்ன நகைச்சுவை தான். இருந்தாலும் கூட அவர் எதை வேணாலும் கேளுங்க. என்ன பத்தியா?
0: ஆனால் யார் யாரோ என்னென்னலாமோ கேட்பாங்க. ஆனால் நீங்கள் சிரிப்பை கேட்டு வாங்கினீங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள்.
1: ரெண்டாவது நான் சொன்ன ஜோக்குக்கு நானே சிரிப்பை கேட்டு வாங்கின பத்தியா, அதான் ரொப பெரிய விஷயம்.
0: ஆமா, நம்ம 4:55 வழிச்சு நம்ம பொதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். டவுன் அழகப்பனுக்காக நம்ம கடைசி அந்த மார்க் யாருக்கு கொடுக்கணும்?
1: ஆமா, மார்க் எனக்கு தானே.
0: அதே தான்.
1: இதுல என்ன சந்தேகமா? நான் எந்த கேள்வி கேட்கணும் கேட்டு நீங்க ஏதாக்க வேணும்னாலும் கேளுங்கன்னு அவரு சொல்லி மதிப்பெண் எனக்கு தான். சரி, மொத்தத்துல இன்னைக்கு வந்து மதிப்பெண்கள் எப்படி எப்படி வந்திருக்கு? நிலவரம் என்ன?
0: நீங்க 2 வாங்கிருக்கீங்க.
1: சரி,
0: நான் 2.5 வாங்கிருக்கேன். ஏர்வாடி ஜுனைதா 1, பழுவூர் கணபதி அம்மாள் வந்து 1.5 வாங்கிருக்காங்க. விஎம் சத்திரம் அம்புஜம்மா அவங்க 1 வாங்கிருக்காங்க. சென்னையில இருந்து மாலினி தேவி அவங்க 1.5 வாங்கிருக்காங்க. முகவூர் ஜோதி அவங்களும் 1.5 வாங்கிருக்காங்க. மொத்தத்துல நம்மளுடைய நேயர்கள் தான் வின்னர். அவங்களுக்காக கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு நேயர்கள் எல்லாமே வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் நிறைய, அவங்களுக்கு தான் கேள்விகள் கேட்குற மாதிரி இருந்துச்சு,
1: வாய்ப்பு வந்துச்சு.
0: ஆமா, நானும் நிறைய கேள்விகள் வச்சிருந்தேன், அவங்களுக்காக கேட்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம அடுத்த தடவை பொதிய தும்பியில நேயர்களோட இன்னும் சூப்பரா ஜாலியா விளையாடுவோம்.
1: கண்டிப்பாமா.
0: இவ்வளவு நேரம் பொதிய தும்பி நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, காதலன் திரைப்படத்திலிருந்து.

அவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே. 5:03 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இது மூத்த நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நம்ம மூத்த நேயர்களுடைய எந்த நினைவுகளை நம்ம மீட்டெடுக்க போறோம் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான தருணம், எல்லோருடைய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான தருணம். அந்த திருமணம், அந்த தருணத்தை, அந்த நினைவலைகளை பொக்கிஷமா பாதுகாக்கக்கூடியது திருமண ஆல்பம், அதாவது வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம வந்து அந்த ஃபிலிம் ரோலில் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்போம். ஆனால் இப்போ தான் வந்து அந்த டிஜிட்டல் முறையில் என்ன தான் வந்தாலும், அந்த காலத்தில் அந்த ஃபிலிமில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த ஃபோட்டோ ஆல்பமில் வந்து பொக்கிஷமாக நம்ம பத்திரமாக வச்சுருப்போம். அதுவும் நம்ம ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கூட, முதல்ல தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு, அவங்க டீ போடுற கேப்பில் இந்த பார்த்துட்டுருங்கன்னு சொல்லி நமக்கு கல்யாண ஆல்பத்தை தான் கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோட்டோலாம் நான் அழகாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அவங்க வீட்டுக்காரங்களுக்கே தெரியாமல் சுட்டுட்டுலாம் கூட போயிருப்பாங்க. இந்த மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம், கல்யாண புகைப்பட ஆல்பம் வச்சு உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் தோணுதோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு கால் பண்ணுங்கள், 0462 2562 1132 மற்றும் 0462 2562 1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம மூத்த நேயர்களுடைய திருமண புகைப்பட ஆல்பம் அனுபவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல்.

மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மூத்த நேயர்களுடைய அந்த வெட்டிங் போட்டோ ஆல்பம் நினைவுகளை நம்ம மீட்டெடுக்க போறோம்.

0: இந்த நிகழ்ச்சியில் முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வினோத் மேடம்.
0: வினோத், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வண்ணாரப்பேட்டையில இருந்து.
0: வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இங்க லிஃப்டிங் வேணும்.
0: என்ன சொல்றீங்க?
1: ஹலோ,
0: நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேட்க மாட்டேங்குது. விட்டு விட்டு கேளுங்களேன். கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வர்றீங்களா? கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வர்றீங்களா?
1: ஒரு பைக் கம்மியா நல்ல போகுது மேடம்.
0: கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வர்றீங்களா சார்?
1: ஆ,
0: சொல்லுங்க.
1: அந்த சூப்பர் பார்க்கணும்.
0: ஓகேங்க சார. அந்த வெட்டிங் ஆல்பம், நம்ம கல்யாண அந்த போட்டோ ஆல்பம் வச்சு நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இல்லை, எனக்குன்னு மேரேஜ் ஆகல மேடம்.
0: ஓ, நன்றிங்க சார், நன்றி. ஞாபகம் வருது. இது வந்து நம்ம மூத்த நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நம்ம மூத்த நேயர்களுக்கு வழிவிடலாம். நம்ம கூட பேச போற நேயர், வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்க பேசுறீங்க?
2: வடக்கு கரும்பலூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்மா.
0: மாணிக்க வாசகம் சார், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, அந்த திருமண புகைப்பட ஆல்பம், உங்களுடைய கல்யாண ஆல்பம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: அப்பமெல்லாம் இப்போ வீடியோ போட்டோலாம் எடுக்க மாட்டாங்க எங்க கல்யாணத்துக்கு. ஆமா, அப்போ சும்மா வாழ்த்து மடல்லாம் தருவாங்க நண்பர்கள். வாழ்த்து மடல்லாம் ஒரு 10க்கு மேல இருக்கு வச்சிருக்கேன். அப்ப கல்யாணம் முடிச்ச 1 வருஷத்துல குற்றாலம் போயிட்டு தென்காசியில வந்து போட்டோ எடுத்தோம் ஸ்டூடியோல.
0: சரி,
2: கணவன் மனைவியும் அந்த போட்டோ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. அவசு நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு பிறகு டூர்
0: போயிருந்தோம்.
2: ஆமா, சென்னை திருப்பதி எல்லாம் போயிருந்தோம். அப்போ காவேரி ஆறு எல்லாம் போட்டோ எடுத்தேன். ஒரு கை கேமரா வச்சிருந்தேன், சன்லைட் சூரிய வெளிச்சத்துல எடுத்தது.
0: சரி,
2: அப்போ பிலிம் வந்து 6 ரூபா தான். இந்து இந்து பிலிம் 6 ரூபான்னு இருந்து 2 பிலிம் 12 படம் எடுக்கலாம். அது காவிரி ஆத்துல எடுத்திருந்தேன், திருப்பதி எடுத்திருந்தேன், மெரினா கடற்கரையில அண்ணா சமாதி, 14 வாடி கட்டடம், சில இடங்களா எடுத்து அப்படியே வச்சிருந்தேன். இப்பவும் அந்த போட்டோ இருக்கு.
0: அதெல்லாம் நீங்க ஆல்பமா நல்ல பத்திரமா வச்சிருக்கீங்க.
2: ஆமாமா, அப்படி அது வச்சிருக்கேன். மற்றபடி இப்பதான் விவரமா போட்டோவும் எல்லாம் வீடியோ எல்லாமே எடுக்காங்களே.
0: கண்டிப்பா நீங்க வந்து
2: கையிலயும் போட்டோ எடுக்கக்கூடியது இருக்கு செல்லுல.
0: ஆமா, நீங்க இன்னொருத்தவங்களோட வீட்டுக்கு போகும்போது இல்ல நீங்க திருமணங்கள் மத்தவங்களோட திருமணத்துல அட்டன் பண்ணும்போது அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு வரணும்னு தோணி இருக்கா?
2: என்னமா,
0: நீங்க வந்து இன்னொருத்தவங்களுடைய உங்களோட சொந்தக்காரங்களுடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க, அப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் அவங்களோட கல்யாண ஆல்பத்தில் இருக்கும். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய ஃபோட்டோவை அந்த ஆல்பத்துலலாம் பார்த்து ரசிச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறேன்.
2: ஆமாம்மா, வீடியோ எடுத்தாங்க. எங்கள் பையங்க 3 பையங்களும் கல்யாணம் ஆகிட்டு. அதில் வீடியோ எடுத்து அந்த கேசட்லாம் இருக்கு.
0: ரொம்ப
2: போட்டு பார்ப்போம் சொல்லலாம் டிவியில் போட்டு.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. உங்களுடைய அந்த திருமண போட்டோ அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. எங்களுடைய திருமணத்தில் நாங்கள் வந்து அந்த போட்டோ எடுக்க முடியல. நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டூடியோவில் போய் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ தான் அந்த டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஃபேமிலியோடு போகும்போது நான் அந்த போட்டோ ஃபிலிமில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்ம மாணிக்க வாசகம் ஐயா. நிறைய அனுபவங்கள் அந்த போட்டோ ஆல்பமில் நமக்கு வந்து. அந்த போட்டோ, ஒவ்வொரு ஃபோட்டோமே நம்ம எடுத்து எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அதில் பார்க்கும்போது அந்த காலத்தில் இப்படிலாம் நிறைய சடங்குகள் இருந்திருக்கா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். நம்ம கூட பேசுகிறதுக்காக அடுத்த நேரம் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
3: பெர்னல்டன் கோடிசனாரில இருந்து கந்தசாமி பேசுறேன்.
0: கந்தசாமி சார், சொல்லுங்க உங்களுடைய அந்த வெட்டிங் போட்டோ ஆல்பம் அனுபவங்களை பத்தி.
3: ஆல்பம் அனுபவம், 1993 89 90 90
0: சரி,
3: பிள்ளையோட நான் மணிக்கார் போயிட்டு வந்தேன். அப்ப உள்ள ஆல்பங்கள், அப்புறம் எங்க அம்மாவுடைய சஷ்டி பூர்த்தி வச்சிருக்கிறேன்.
0: சரி,
3: அதெல்லாம் போட்டு பார்ப்பேன். அப்புறம் எங்க ஆச்சி, ஆச்சி சஷ்டி பூர்த்தி உள்ளது வந்து நான் எங்க அம்மாச்சியோட சஷ்டி பூர்த்தியில அங்க நாங்களா இருக்கிறோம். இந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்குது.
0: இதெல்லாம் ஆல்பம்ல பத்திரமா வச்சிருக்கீங்க?
3: ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
3: அதெல்லாம் போட்டு பாப்போமா.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா
3: பாப்பேன். போட்டோலாம் நிறைய வச்சிருக்கோம்.
0: கண்டிப்பா, நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நிறைய அந்த திருமணம் மாதிரி மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்ந்த நம்மளுடைய அந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க

கூட சேர்ந்து நம்ம எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அது பத்திரமா அந்த ஆல்பத்தில் நம்ம சேர்த்து வைக்கும்போது அது பார்க்கும்போது அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா? முக்கியமாக அந்த திருமணம் அந்த அந்த அழகான நினைவுகளை அந்த ஃபோட்டோவாக பதிஞ்சிருப்பாங்களே, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொன்னால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தெல்லாம் தவசி திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திருமணத்துடைய அழகான நினைவுகளை பதிவு செய்யப்பட்ட அந்த வெட்டிங் போட்டோ ஆல்பம் நினைவடைகளை தான் இன்னைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில மீட்டுட்டு இருக்கிறோம். மூத்த நேயர்கள் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த திருமணத்துடைய அந்த தருணங்கள், அந்த ஒவ்வொரு விஷயம், அந்த மோதிரம் மாத்துறதாகட்டும், மாலை மாத்துறதாகட்டும், தாலி கட்டுறது, குழந்தைகளுடைய குறும்பு, உறவினர்களோட மகிழ்ச்சி, அவங்களை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இப்படி அந்த ஒவ்வொரு தருணத்தையுமே அழகாக வந்து படம் பிடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பத்தை பார்க்கும்போது நமக்கே நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த காலத்தில் நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது கூட உடனே அவங்க கொடுக்குறது வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம் தான் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துட்ருப்போம், அப்போ கூட வந்து நான் கல்யாணத்தன்னைக்கு இந்த கலரில் சாரி கட்டியிருந்தேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே தேடி பார்க்குறது நம்ம அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் தான். இப்படி நிறைய நினைவுகள் அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் அடங்கியிருக்குது. உங்களுக்கு உங்களுடைய அந்த திருமண ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வேறு என்னென்னலாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தான் நம்ம நேர்கிட்ட கேட்டிருக்கிறோம். நேரும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரைங்க பேசுகிறீங்க?
1: என்னுடைய கல்யாணத்துல அவங்க போட்டோ மட்டும்தான் உண்டு, அப்ப வீடியோ கிடையாது. அப்ப போட்டோ, அந்த போட்டோ இன்னமும் எங்க வீட்டுல இருக்குது. என்னோட திருமண வாழ்க்கை வரலாறு போட்டோ,
0: அதுல ஒரு மறக்க முடியாத
1: சொன்னீங்க,
0: நம்ம கூட பேச போற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: நீங்க
0: சொல்றது கொஞ்சம்
2: அந்த போட்டோ அப்படி தீட்டு வச்சேன். ரெண்டு பார்க்கவே
0: இல்லை.
2: கொஞ்ச நாள் கழிச்சு வரைக்கும் போட்டோ பார்த்தா அந்த போட்டோ காங்கல. அதுக்கு பேரு பொண்ணு பண்ணி கேட்டாப்ல, ஏதோ போன் போட்டோ
0: எடுத்து
2: சேர்ந்து கேட்டுக்கிறாங்க.
0: அவங்க கிட்ட இருந்து அந்த எடுத்த போட்டோ இப்ப பத்திரமா வச்சிருக்கீங்களா? இப்படி
2: இருக்கு மேடம், மறக்க முடியாது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிங்க சார், நன்றி. இந்த மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம ஃபோட்டோ அப்படிங்கிறது நம்ம தனியாக ஸ்டூடியோவில் போய் தான் எடுப்பாங்க. அந்த கல்யாணம் அப்படிங்கிறது அந்த மிகப்பெரிய அந்த கொண்டாட்டத்து போது நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க. அதில் தான் நிறைய நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களோட திருமணத்துக்கு போயிருந்தபோது அதில் நம்ம அழகாக அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஆல்பத்தில் நம்ம அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நம்மளாலேயே நம்மளோட அழகை ரசிக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து நம்மகிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே. நிறைய பேர் வந்து நிறைய பேர் வீட்டில் அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள் எம்டியாக இருக்கும், என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி வர்றவங்க அவங்களோட ஃபோட்டோ அதில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களாம். இப்படி நிறைய பேரோட இந்த வெட்டிங் ஆல்பத்தில் அந்த சில சில ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்திருக்கா? இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் தான் நமக்கு

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: செய்திகள், உலக நடப்புகள் உடனுக்குடன் உண்மையாய் உங்கள் செவிகளில் கொண்டு சேர்க்கும் ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் 90 ஆண்டுகள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே, இது மூத்த நேயர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு வெட்டிங் போட்டோ ஆல்பம் அனுபவம், அவங்களுடைய திருமண போட்டோ ஆல்பம் அனுபவங்களாம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். வணக்கம். வணக்கம், இனிப்பில வந்துட்டீங்க.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
6: மேடம், குற்றாலத்திலிருந்து குமார்.
4: குற்றாலத்திலிருந்து குமார் சார், சொல்லுங்க.
6: மண்டல முடியல எல்லாம் பேரிச்சு வயசாகி போச்சு. சில நேரங்கள்ல நம்ம கொஞ்சம் வெறுப்பா இருக்கிற கொஞ்சம் ரொம்ப வாழ்க்கையே கொஞ்சம் வெறுப்பா இருக்க நேரம் போட்டோ எடுத்து பாப்போம் மேடம். பழையான ஆல்பத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு மன நிம்மதி அடைஞ்சிடும். திருப்பி ஒரு புத்தகம் நம்ம இளமை ஆன மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும்
4: மேடம். சரி சரி சரி சரி.
6: கல்யாணம்
4: அதுல அந்த போட்டோலயே உங்களால ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டோனா என்ன சொல்வீங்க?
6: மறக்க முடியாத சம்பவம்னா
4: ஏதாவது ஒரு போஸ், வித்தியாசமா போஸ் கொடுத்துருப்பீங்களா?
6: பெண்கள் நம்ம நெருங்கி நம்ம இருந்தே கிடையாது. கல்யாணத்துல நிக்கும் போது பக்கத்துல நிக்கும் போது என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் கொஞ்சம் தனித்தனி நின்னேன். அவங்க எல்லாம் கீழே நின்றுட்டு ஒட்டி நின்று ஒட்டி நின்று சொல்லி போட்டோ எடுத்தாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் மறக்க முடியாது.
4: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க சார்.
6: நன்றி.
4: அதாவது ஒரு காலத்துல இப்ப நமக்கு முடியலட்டனால அந்த போட்டோ பாக்கும்போது நமக்கு ஒரு காலத்துல இவ்வளவு நிறைய முடிந்திருக்குப்பா அப்படிங்கறது அந்த போட்டோ பாக்கும்போது எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த அழகான தருணத்தை பத்தி அடுத்ததா நீர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
7: தென்காசி மேல இடத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க சார்.
7: நான் முந்தைய எங்க போனாலும் ஒரு கேமரா பீட் தருது மேடம். இந்த செல்லு வர்றதுக்கு
4: முன்னாடி
7: என் வீட்டுல கேமராவும்
4: போட்டு
7: ரெடியாவே இருக்கும்.
4: சரி,
7: எங்கேயாவது கோயில்களுக்கு போனோம்னா டூர் போனோம்னா கேமரா பீட்
4: எடுத்துக்கிடுவேன்.
7: எல்லாரையும் பஸ் முன்னால விட்டு போட அடிச்சு அவங்க வீட்டுல பிரேம் பண்ணி கூட கொடுத்துருக்கோம் மேடம்.
4: அப்ப நீங்க தான் கேமராமேன் சொல்லுங்க உங்க ஃபேமிலிக்கு.
7: ஆமா, அந்த பழைய போட்டாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ள போட்டாலும் இருக்கு. அங்கேயே திருப்பதி மெட்ராஸ்
4: நன்றிங்க சார், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில இணைந்திருக்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன அசைமச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்?

மணி 40 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் வருதே, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திருமண புகைப்பட ஆல்பம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மூத்த நேர்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம்னு சொல்லும்போது நம்ம அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் வந்து கேட்பாங்க, எங்கப்பா நான் காணும், நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், அந்த

0: இப்படி இருந்தோம் நம்மளோட இளம் வயது அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், செல்வம் பேச, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: எங்க அவ்வளவு அவ்வளவு எவ்வளவான முடி இருந்ததுங்க, கல்யாணம் முடிக்கும் போது அவ்வளவு அழகா இருப்பாங்க, கண்ணெல்லாம் புசு புசுன்னு இருக்கும், அவ்வளவு அழகா. இது முடியெல்லாம் நினைக்காது, அவ்வளவு நிறைக்கி நீட்டா சூப்பரா நல்லா தாடி வச்சு அழகா இருப்பேன்.
0: அது வந்து இள வயது அழகு, இது முது வயது அழகுன்னு வச்சுக்கலாம்ல.
1: இருக்கு, இருந்தாலும் அந்த போட்டோ பார்க்கும் போது ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா?
0: அது என்னவோ உண்மைதான். ஆனா நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து ப்ரூஃப் காட்டிக்கலாம்ல, பாருங்கப்பா எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
1: இப்ப நானும் வயசாகி முடியெல்லாம் போய் நரைச்சு ஓகே, ஏன் மனைவி அப்படியே எல்லாம் இருக்காங்க?
0: ஓஹோ,
1: கல்யாணம் முடிஞ்சது எப்படியோ அதே மாதிரி தலைமுடி ஹேர் ஸ்டைலு நரைக்காம நரைக்கல முடியெல்லாம் ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணிக்கும் போது எங்க உங்க அப்பா வாடிங்க என்ன கொஞ்சம் ஃபீலிங் வரும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் போய் இந்த போட்டோஸ் பார்க்கும் போது அந்த ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் பண்றது இன் பண்ணி நிக்கிறது ஷூ போட்டிருக்கிறது காலைல செருப்பு போட கிடையாது, இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு நடக்கும். அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பார்க்க பார்க்க அழகா இருப்பேன். இந்த சிலவங்க வீட்டுல எல்லாம் தொங்க விட்டு இருப்பாங்க போட்டோ பிரேம்ல, நான் அப்படியே கை கட்டி நின்று பார்த்துட்டே இருப்பேன் அந்த போட்டோவை. என்ன யார பாக்கீங்க, என்னதையா பாக்க, எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்க அடிமை. நீ சொல்றது வந்து மறக்க முடியாதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது பாக்கும்போது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்மள நாமளே ரசிக்கலன்னா வேற யாரு ரசிப்பா இல்லீங்களா?
1: கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அதெல்லாம் நீங்க நினைவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றிகள்.
0: நன்றிங்க சார், நன்றி. ரொம்ப அழகா எங்களோடயும் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: முடி எவ்வளவு கருப்பா தாடி வச்சிருப்பேன், கருப்பா இருந்தது.
0: சரி,
2: இப்ப முடியெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையாயிட்டு. அந்த போட்டோ இப்பவும் நான் வச்சு பாத்துட்டு இருக்கதுல ரொம்ப எப்படி எல்லாம் இருந்தோம், தாடி இப்படி கருப்பா வச்சிருந்தோமே, கருப்பா இருந்தது, முடி கருப்பா இருந்தது, இப்படி ஆயிட்டேன்னு. அது என்ன காரணம், நான் சோப்பை சோப்பை போட்டு சேம்பை போட்டு முடிய போறேன் நிறைய.
0: அது அது நமக்கு வயதின் மாற்றங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும்.
2: அதே மாதிரி பள்ளி நண்பர்களோட போட்டோ எடுத்தாலும் இப்பவும் என் வீட்டுல வச்சிருக்கேன், வடகரை நேபத்துல படிச்சேன். ஆமா, அந்த நண்பர்கள்லாம் பார்த்தத சொல்ல இப்பவும் எல்லா நண்பர்களோட தொடர்பு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த போட்டோ அந்த பள்ளி இப்ப பழைய பில்டிங்ல இருந்து எடுத்த போட்டோலாம் பார்க்க சொல்ல இனிமேல் இந்த காலங்கள்லாம் வரப்போதா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். வாய்ப்பு
0: இந்த வெட்டிங் போட்டோ ஆல்பம் எல்லாம் நீங்களாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருவோம், எனக்கா தோன்றும் போது எடுத்து பார்ப்போம், இல்லாட்டி வீடு கிளீன் பண்ணும் போது பார்ப்போம். நீங்க இப்படி அடிக்கடி பார்ப்பீங்களா இப்படி?
2: ஆமா மேடம், வச்சிருக்கேன், அப்படியே நான் ஆல்பம் வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆண்டு விழா நம்ம பாசப்படவே அந்த போட்டோவே செல்ல இப்பவும் வச்சிருக்கேன். இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அறிவிப்பாளர் போட்டோ இப்பவும் வச்சிருக்கேன்
0: மேடம். சூப்பர் சூப்பர்,
2: செல்லுல இப்பவும் வச்சு அப்பப்பும் பாத்துக்கிட்டோம், ஸ்டேட்டஸ் வைப்பேன், வானொலி நண்பர்கள் போட்டோ நிறைய நான் வச்சிருக்கேன் மேடம்.
0: கண்டிப்பா பத்திரமா வச்சுக்கோங்க, அதெல்லாம் பொக்கிஷம் தான். கண்டிப்பா நன்றி நிகழ்ச்சியில இருந்ததுக்கு. நம்மளுடைய நேயர்களுடைய அனுபவங்களை நம்ம தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 6:50 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 போட்டோ ஆல்பம் நினைவுகள் எல்லாமே நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட அடுத்ததான் பேச போற நேயர், வணக்கம். மாலை வணக்கம். யாரை இருந்து பேசுறீங்க?
1: மம்சாபுரத்துல இருந்து மீனா,
0: சொல்லுங்கம்மா.
1: எங்க திருமண

0: கல்யாணம் போட்டோவே பிடிக்கிறோமா?
1: ரொம்ப வருத்தம் போலயே.
0: ஐயோ, இப்ப வரைக்கும் அது வருத்தம். ஆனா பையன் கல்யாணம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எங்களை மாலை கட்டுமா உட்கார வச்சாங்க.
1: சூப்பர்.
0: அந்த ஆசையும் நிறையா.
1: ஒருவேளை நீங்க இன்னொருத்தவங்களோட திருமண ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா? அந்த போட்டோஸ் நீங்க பாத்துருக்கீங்களா? மத்தவங்க வீட்டுக்கு
0: வயசுல இருக்கிற மாதிரி இருக்கிறத இப்பவும் கேட்டு பார்க்கும் போது நம்ம இப்படி இருந்தோமா? அது இப்ப என்ன, கல்யாணம் முடிச்சு 37 வருஷம் ஆச்சு. அப்போ கல்யாணம் முடி என்ன கல்யாணம் வெறும் போராட்டத்துல நடந்தது, அதனால போட்டோவை மறந்துட்டோம்.
1: ஓ, கல்யாணம் முடிக்கிறதே பெரும் போராட்டமா, இதுல போட்டோ வேறையா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க
0: என்ன. ஆமா, எப்படியோ பந்தல் போட்டு பத்திரிக்கை கொடுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு.
1: சூப்பர்.
0: அதுல எல்லாம் போட்டா நீ அடிக்கானாங்க, யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதனாலதான் போட்டோங்கிறது ஒரு ஏக்கம் எடுத்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ அது போக எங்க வீட்டுல வந்து ஒரு போட்டோ இருக்குமா, ஒரு 25 பேர் மொத்தமா எங்களோட அப்பாவுக்கு அம்மா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கவங்க பாதி பேர் இப்ப இல்ல. அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப எல்லாரையும் எடுத்து வச்சு ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டூடியோல.
1: சூப்பர்.
0: அது பார்த்தவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் யாருன்னு. என்ன, எங்க அண்ணனுக்கு இப்ப 60-70 வயசு ஆகுது, அவங்க 5 வயசு அதுல இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது. அந்த ஸ்டூடியோவை பார்த்த உடனே அப்ப ஆசை வந்துருது அவங்களுக்கு, போயிருக்காங்க எல்லாத்தையும் போயிருக்காங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரொம்ப போட்டோ வந்து வீட்டுல முன்னாடி பார்த்தா ஏதோ கூட்டு குடும்பமா இருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மீனா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: அதாவது
1: நம்மளா ஒரு காலத்துல அந்த திருமண போட்டோ ஆல்பத்துக்கு முன்னாடி வந்து அந்த போட்டோவே எடுக்க மாட்டாங்க, அந்த ஸ்டூடியோக்கு போய் வந்து எடுப்பாங்க. ஸோ நான் வந்து எங்க காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு போட்டோ எடுக்க முடியல, ஆனால் அந்த ஸ்டூடியோவில் போய் எடுத்த அந்த ஃபேமிலியோடு எடுத்த அந்த போட்டோ வந்து 25 பேர். ஆனால் இப்போ அவங்க இல்லைனாலும் உங்க அண்ணன் கை குழந்தையே இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ்லாம் இப்போலாம் பத்திரமா இருக்குன்றது வந்து சொல்லும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
2: பழையப்பேட்டையிலேருந்து செல்வக்கணிமா.
1: பழையப்பேட்டையிலேருந்து செல்வக்கணி, சொல்லுங்கம்மா.
2: எங்களுக்கும் அப்படிதான் மீனாம சொன்ன மாதிரி எங்களுக்கும் கல்யாணத்தில் அப்படியே பெருசாக ஃபோட்டோலாம் எடுக்கல.
1: ஸ்டூடியோக்கு போய் எடுத்துருப்பீங்கல்ல?
2: அது எடுக்க, அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஒன்று.
1: சரி.
2: இன்னும் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், எனக்கு வயசு 57 ஆகுது. இப்போ அதை வெளியே எடுத்து அப்படி அந்த ஒன் சைடா பூ வச்சு, அது ஒரு அழகு இல்லையான்னு.
1: கண்டிப்பா, அந்த காலத்து ஃபேஷனே ஒரு தனி ஃபேஷன் தானே. பாருங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு வந்து தோணும். நம்ம 5:54 நிமிடமாயிடுச்சு. நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். திருமண வெட்டிங், அதாவது வெட்டிங் ஃபோட்டோ ஆல்பம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட நேயர்கள் சொன்னாங்க. பொதுவாக எங்களோட கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியலனாலும் அந்த நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து இருந்த அந்த ஃபோட்டோகள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆல்பம் அப்படிங்கிறது வெறும் படங்களுடைய தொகுப்பு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையோடைய முக்கிய தருணங்கள், அதை இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், இதனுடைய அனுபவங்களுடைய பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த பொக்கிஷத்தோடைய நினைவுகளை இன்றைக்கி ஞாபகம் வருதே கண்டிப்பாக உங்களுக்கு மீட்டெடுத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6. நேரமாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நிலையத்தில் இன்று இனி என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பு இன்று மாலை 6:10 - 6:40

பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை. இன்று இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 நம்மை சுற்றி. இன்று இரவு 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதார தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அருள்ஒளி அவர்கள். இன்று இரவு 8:05 இளங்காற்று. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் புறநா

0: நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகரன் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தொடர்ந்து வணக்கம் பரணி, இதில் அறிவோம் ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, இதில் பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:30 8:55 திரை இசை. நாளை காலை 8:30 8:55 திரையருவி. 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு சோர்வை வெல்லும் வழிகள். காலை 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். 10:55 134வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியை நிகழ்ச்சியின் தலைப்பு புகுந்த வீட்டில் கிடைத்த முதல் பாராட்டு. நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா பற்றிய தகவல். 1:10 நலம் தானாவில் உலக புகையிலை எதிர்ப்பு தின சிறப்புரை வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து இனிப்புகளும் சொத்தை பற்களும் பற்றிய தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஷெனாப் ரயில் பாலம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல். நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மாலை 6:10 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 திரை இசை. நாளை இரவு 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். நாளை இரவு 8:00 மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். இரவு 8:35 இளங்காற்று. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். நாளை இரவு 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan today said the Khet Bachao Abhiyan should be made a comprehensive national campaign connecting farms, farmers and villages. The minister said this while chairing a high-level meeting regarding the preparations of the Khet Bachao Abhiyan in New Delhi. During the meeting, he said the focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in the view of weather-related challenges, active participation at panchayat level and delivering the benefits of the schemes directly to the villages. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 134th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:14 பிறர் மீது குற்றம் கண்டுபிடித்து பொழுதை கழிப்பவன் தன் வாழ்நாளை விரயம் செய்கிறான்

நேரம் மாலை 6:21 நிமிடம். பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இறைவனை வெளியில் தேடுவது அறியாமை, தனக்குள்ளே இறைவன் இருப்பதை உணர்வதே அறிவுடைமை.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தீய எண்ணங்கள் மனதில் இருக்கும் வரையில் தூய்மையான பக்தி உண்டாகாது. தூய்மையான பக்தி செலுத்துவதே வாழ்வின் சாரம்சம்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைத்து உங்களுக்கான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். நேர்களை இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை

0: வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த அறிவித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக

0: அவரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியு இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 6:46. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கள்ளம் கபடம் இல்லாத மனம் படைத்தவர்களே

0: கலந்தவன் கடவுளம்மா.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 6:50. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். பிறர் மனம் நோகாமல் வெற்றி பெற நினைப்பவர் மௌனத்தையே ஆயுதமாக வெளிப்படுத்துவார்கள்.

பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துவதே உண்மையான இறை வழிபாடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக மனோ பாடியது மேட்டுக்குடி.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
1: மணி 10 நிமிடம், ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம்

0: சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும்

0: கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்த பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3 பதவியேற்கவுள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது

ஆகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், ஸ்வாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலி பேட்டையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இந்த ஆண்டுக்கான பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு 14 தொழிற்பிரிவுகளில், அதாவது ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீசியன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், வயர்மேன், வெல்டர், பேசிக் டிசைனர், விர்ச்சுவல் வெரிஃபையர், சிஎன்சி மெஷினிங் டெக்னீசியன், மெக்கானிக், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் மற்றும் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் பயின்ற மாணவ மாணவிகள் வருகின்ற 3ஆம் தேதி, அதாவது புதன்கிழமைக்குள் www.skilltraining.tn.gov.in, மீண்டும் ஒருமுறை, வருகின்ற புதன்கிழமைக்குள் www.skilltraining.tn.gov.in

ட்ரெயினிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம். அரசு ஐடிஐயில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ₹750 வீதம் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. பயிற்சியின் போது மிதிவண்டி, வருடத்திற்கு 2 செட்டு சீருடைகள், 1 ஜோடி காலணி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், மடிக்கணினி ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. இலவச பஸ் பாஸ் மற்றும் சலுகை கட்டணத்தில் ரயில் பாஸ் வழங்கப்படுகிறது. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 வரை பயின்ற மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ₹1000, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் ₹1000 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு முடித்து 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும் எழுதி 12ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். இதுபோல 8ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 2 ஆண்டு ஐடிஐ தொழிற்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மொழிப்பாடமான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் எழுதி 10ஆம் வகுப்பு சான்றிதழ் பெறலாம். அரசு ஐடிஐயில் நிறைவு செய்யும் பயிற்சியாளர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு பணி, முன்னணி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி பெற்று தரப்படும். மேலும் விவரங்களுக்கு 04622352007 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளவும். மீண்டும் தொலைபேசி எண் 04622352007 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.

தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மாநில அளவில் செயல்பட்டு வருகிறது ஒரு நிதிக்கழகம். தமிழ்நாடு அரசு நிறுவனமான இந்த நிறுவனம் 1949 துவங்கப்பெற்று மாநில அரசின் ஆதரவுடன் இன்று வரை எண்ணற்ற தொழிற்சாலைகளுக்கு கடனுதவி வழங்கி தொழில் வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்கிறது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தமிழ்நாட்டில் 75 வருடங்களை கடந்து தொழில்துறைக்கு சேவை புரிந்து வருகிறது. இதில் தூத்துக்குடி கிளை அலுவலகமான முகவரியை 4/35 NPS காம்ப்ளெக்ஸ் தூத்துக்குடியில் சிறப்பு குறு சிறு நடுத்தர மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை அலுவலக வேலை நாட்களில் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்வாதார தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அருள் ஒளி அவர்கள். உடன் உரையாடுபவர் வி சிவானந்த கிருஷ்ணன்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: அதாவது மீனவ சமுதாயத்தில் சரி, பொதுவாக பெண்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு இன்விசிபிள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க. நேரடியாக அவங்கள வந்து இந்த மீன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையோ அல்லது மீன்பிடி தொழிலையோ அவங்கள பார்க்க முடியாது. கடற்கரையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் நிறைய அவங்க மீன்பிடி தொழில் அந்த நெட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாற்று வாழ்வாதாரம் அதாவது ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட்ன்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் இருக்குது பொதுவாக?
2: இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு கடலோரம் மீனவ சமுதாயத்தும் 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டுமே கடலுக்கு செல்லக்கூடிய இந்த நிலையில் பெண்கள் வந்து மீனவ பெண்கள் மீன்களை வியாபாரம் செய்வதிலையும் மீன்களை வந்து உலர்பதனம் செய்து அது ட்ரை ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய கருவாடு செய்து தயாரித்தல் அப்புறம் வலைப்பின்னுதல் இதில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் பெண்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் குறைவு தான். அதை நம்பி ஒரு மாதத்துக்கோ இல்லை இவ்வளோதான் வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. இதில் என்னென்னா நிறைய அந்த வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்திக்கிறதுக்கு கடல் சார்ந்த பொருட்களை வந்து வளர்ப்பு செய்து உற்பத்தி செய்தோ அல்லது வளர்க்கப்பட்ட மீன்களை பதப்படுத்தி உற்பத்தி செய்வதோ இல்ல வியாபாரத்தில் ஈடுபடுவது இப்படி நிறைய மீன்வள தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அது பெண்களுக்கு தெரியாமையே இருக்குது. இப்ப நம்ம கடல் சார்ந்து இருக்கும்போது இந்த கடற்பாசி என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கடற்பாசி வந்து ரொம்ப எளிதாக கடல் கரையோரம் வந்து வளர்க்கக்கூடியது. இது வந்து என்னன்னா ஒரு ராஃப்ட் என்று சொல்லக்கூடிய மூங்கில் தட்டுகளை வந்து ஒரு 10x10 மூங்கில் தட்டுகளை செஞ்சு அதுல கடற்பாசி விதைகள் வந்து இட்டு அந்த விதைகளுக்கு ஏற்ற மாதிரி அலைகள் அதிகமாக இல்லாத ஒரு 100-200 மீட்டர் கடற்கரைக்குள்ளார கடலுக்குள்ளார வச்சுட்டு ஒரு 30 நாள் வச்சு வளர்க்கும் போது அந்த கடற்பாசிங்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. அந்த கடற்பாசி என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய மீன் பதன தொழில்நுட்பத்திலையும் சரி மீன் பொருட்களை தயாரித்தல் அதாவது உபப்பொருட்கள் தயாரித்தல் அல்லது மதிப்பூட்டிய மீன் பொருட்களை தயாரித்தல் அவ்வளவுலையும் வந்து இந்த கடற்பாசிங்கிற விஷயம் சேர்க்கப்படுது. ஈவன் நம்ம குடிக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து அப்புறம் பிஸ்கெட்ல இருந்து பிரெட்ல இருந்து கடற்பாசி ஜெல்லி தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் நண்டு இறால் இவங்களுக்கு தீவனம் வழங்கும் போது கூட கடற்பாசி வந்து சேர்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த அகர் அகர் பவுடர் தயாரித்தல் இன்னும் பல சப்ளிமெண்டரி டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நமக்குமே எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ்ல வந்துட்டு அந்த மாத்திரைகள் உருவாக்குறதுலையும் கடற்பாசிகள் வந்து 0.01% அந்த சேர்க்கறது அந்த மாதிரி வந்து கடற்பாசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அதனால இந்த அதுக்கு உண்டான மார்க்கெட் இப்போ நிறைய வந்து இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அதை வந்து நம்ம உற்பத்தி செய்து விற்கும்போது உலர் கடற்பாசி வந்து ₹40-60 வரைக்கும் இருக்கு. நீரோட காய வைக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ண கடற்பாசியை கொடுக்கும்போது அது 1 கிலோ ₹40 அந்த மாதிரி போகுது. ஸோ இதை மாதிரி அவங்க வந்து ஒரு டன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வந்து கம்சமாக கிடைக்குது இல்லையா. அதனால கடற்பாசி வளர்த்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கு. அது பெண்கள் எளிதாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கு. கடலில் ஒரு 100-200 மீட்டரத்தில் அவங்க இறங்கி வேலை பார்த்து அந்த கடல் பாசியை வளர்க்கறதுங்க வந்து அவங்களுக்கு ஒரு சுலபமான தொழிலாக இருக்கிறது. அது போக இவங்க வந்து கடற்பாசியை இன்னும் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல பெரிய பெரிய ஃபேக்டரியில எல்லாம் வந்து தயார் பண்றாங்க. அதனால டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால கடற்பாசியை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். மீனவ பெண்களுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு தொழிலாக இருக்கிறது. அதே மாதிரி ராமேஸ்வரம் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய வந்து கடற்பாசியை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதிக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம தேசிய வேளாண் மேம்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்கு ஹைதராபாத்ல, அதுல அவங்க வந்து நிறைய ஃபண்ட் கொடுக்குறாங்க. நம்ம PMMSY பிரதான மந்திரி மத்திய சம்பட யோஜனா அந்த ஸ்கீம் மூலமாகவும் வந்து நிறைய வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு 1 லாக் வந்து இனிஷியலா இந்த தொழில் தொடங்குவதற்காகவே ஊக்குவிக்கிறாங்க. அதை பெற்று கூட இவங்க வந்து நிறைய வந்து லாபம் அடையலாம். அந்த ஸ்கீம் மட்டும் இல்லாம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் NFDY இருக்கு, அந்த ஸ்கீம்ல இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல வாரியம் மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய உதவி தொகையை வைத்து இவங்க சிறு தொழிலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பெரிய தொழிலா வந்து ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதனால் கடற்பாசியை வந்து பெண்களுக்காக நாங்க வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க அதாவது கடற்பாசி வளர்த்தல் மட்டும் இல்லாம அதாவது சீவீட் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் வேல்யூ அடிஷன் நாங்க இப்ப சொல்றோம். எப்படின்னா உணவுப் பொருட்கள்ல எப்படி வந்து இன்கார்பரேட்டட் ப்ராடக்ட்னு சொல்ற மாதிரி உணவுப் பொருட்கள்ல அதை கலந்து எப்படி வந்து செய்யறது அப்படிங்கறதையும் வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பமா வந்து நம்ம இப்ப வந்து பெண்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கோம்.

0: இப்போ நீங்கள் சொன்னீங்க சீவீடு ஃபார்மிங், இதெல்லாம் வந்து ஒரு மாற்று தொழில்நுட்பம். இதை தாண்டி இப்போ நிறைய கடற்கரை ஓரமாக நிறைய குப்பைகள், அந்த வலையே நிறைய குப்பையாக கிடக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த குப்பைகளை கூட வந்து அவங்க இந்த அழகு சாதன பொருட்களாகவோ பொம்மைலாம் செய்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் இருக்காதுல்ல?
1: ஆமாம், இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் ஹைட்ராலைசைட்னு சொல்லிட்டு ஒரு
0: ம்
1: டெக்னாலஜி இருக்குது, அதாவது ஃபிஷ் வேஸ்ட் யூட்டிலைசேஷன்
0: ஓகே
1: ஒரு
0: ம்
1: டெக்னாலஜி
0: ம்
1: இருக்குது. அந்த ஃபிஷ் ஹைட்ராலைசைட்டுங்கிறது வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு
0: ஓகே
1: அது போன்றது இருக்குது.
0: ம்
1: இந்த அழகு சாதன பொருட்கள்ங்கிறது வந்துட்டு
0: ம்
1: நார்மலாக பெண்கள்
0: ம்
1: அவங்களுடைய
0: ம்
1: கைவண்ணங்களில் செய்து கொள்வது.
0: ம்
1: நாங்கள் இன்னொரு ஒரு டெக்னாலஜி என்ன சொல்கிறோம்னா,
0: ம்
1: அதாவது சிப்பிகளை வளர்த்தல்னு சொல்கிறோம். இப்போ
0: ஓகே
1: கரையில் வந்து நிறைய சிப்பி ஒதுங்குது இல்லையா,
0: ம் ம்
1: அந்தந்த சிப்பியில் வந்துட்டு ரெண்டு விதமான உணவு உண்ணக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடிய எடிபிள் ஆயிஸ்டர் அப்படின்னு
0: ம்
1: சொல்லுவோம்
0: ம்
1: அதை
0: ம்
1: நம்ம.
0: ம்
1: அதை நம்மளும் மனித இனத்துக்கும் உணவு
0: ம்
1: மிக முக்கிய ஒரு புரதம் அதில் இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, உயர்ந்த மதிப்பு கொண்ட ஒரு புரோட்டீனும் விட்டமினும் வந்து அதில் இருக்கிறதுனால
0: ம்
1: அதை வந்து வெளிநாடுகளில் நல்ல யூஏஏ யூரோப் கண்ட்ரிஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதோடைய மார்க்கெட்டு நிறைய இருக்குது.
0: ஓகே
1: அதனால அதை வந்து கடற்பாசி போன்று அதையும் அதை சேகரித்து அந்த விதைகளை சேகரித்து
0: ம்
1: அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எஃப்ஆர்பி டேங்க்லேயோ இல்லை
0: ம்
1: இதுலேயோ போட்டு நம்ம வந்து வளர்க்கும்போது,
0: சரி
1: இல்லை ஒரு மரக்கட்டையிலேயோ
0: ம்
1: கம்பியிலையோ அதை போட்டு அந்த கடற்கரை ஓரம் வந்து அதை நம்ம வளர்க்கும்போது அது ஒரு சைஸில் வந்து கொஞ்சம் பெரிய, ஒரு 8 to 10 மாதங்கள் வளர்த்தோம்னா கொஞ்சம் சைஸில் பெருசாகும், உண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் மீனில் ஊறுகாய் தயாரிக்கிற மாதிரி சிப்பியில் ஊறுகாய் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
0: ஓஹோ
1: ஸோ அந்த மாதிரி வந்து சாஸ் தயாரிக்கிறாங்க.
0: ம்
1: விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு உணவுப் பொருளாக வந்து சந்தையில் கருதப்படுது.
0: ஓகே
1: இதையும் வந்து ஒரு மாதிரி பல் அடுக்கு முறையில், அதாவது பீரோவில் இருக்க ராஃப்ட் மாதிரி நம்ம வந்து மூங்கில் சட்டங்களை வைத்து அதில் வந்து இந்த விதைகளை சேகரித்து நம்ம வந்து செய்யும்போது நிறைய உற்பத்தி ஆகிறது. இதில்
0: ம்
1: வந்துட்டு இந்திய சிப்பின்னு ஒன்று இருக்குது,
0: ம்
1: பச்சை சிப்பின்னு ஒன்று இருக்குது, எடிபிள்
0: ஓகே
1: ஆயிஸ்டர்னு சொல்லுவாங்க அதை
0: ஓகே
1: வந்து, கிரீன் மசில் அண்ட் க்ரெசோஸ்டிரா
0: ம்
1: மெட்ராசென்சிஸ்னு சொல்லுவாங்க அதை.
0: ம்
1: அந்த சிப்பிக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில்.
0: ஓஹோ ஓ
1: அதனால அந்த ஒரு விதமான உற்பத்தியும் வந்து மீனவ பெண்கள் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கிறது.
0: ஓகே இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் டெக்னாலஜி சொல்லும்போது அதில் இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன?

0: அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஈஸியாக அவங்க வந்து அதை செய்ய முடியும். இப்போ இந்த தொழில்நுட்பங்களில் எதெல்லாம் வந்து குறைந்தபட்ச மூலதனத்தை கொண்டு நம்ம உருவாக்க முடியும்?
1: குறைந்தபட்ச மூலதனம் என்பது என்னுடைய பார்வையில் 5000-லிருந்து ஒரு 10,000 செலவு பண்ணாங்கன்னா போதும். இப்போ இந்த வளர்ப்பு செய்யக்கூடிய விஷயங்கள், கடற்பாசி வளர்ப்பு, சிப்பி வளர்ப்பு, இது போக வந்து கடல் அலங்கார மீன்கள், எப்படி நம்ம நன்னீரில் அலங்கார மீன்கள் விற்பனைக்கு உள்ளதோ அதே போன்று கடல் அலங்கார மீன்கள் விற்பனைக்கு வந்து உலகளாவிய சந்தை வந்து ரொம்ப தேவை அதிகமாக இருக்கிறது. அது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அந்த வெரைட்டிக்கு இன்னும் வந்து நல்ல மதிப்பு இருக்கிறது. இப்போ என்னன்னா, நம்ம வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்னு ஒரு பகுதி, நமக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து மன்னார் வளைகுடா பகுதி. இந்த மன்னார் வளைகுடா வந்து கடலின் பூங்கா, அதாவது சொர்க்கம், கடலின் சொர்க்கம்னு பேர் வாங்கியிருக்கு. என்னன்னா அதுல பல வகையான அலங்கார மீன்கள் வந்து நம்மளுடைய மன்னார் வளைகுடாவில் தான் இருக்குது. இது எப்படி வந்துருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது பெரிய மீன்களை பிடிக்கும் பொழுது இந்த சிறு அலங்கார மீன்களும் சேர்ந்து வந்துருது. அதை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணாம அதை எடுத்து தாய் சினை மீன்களா மாத்தி, அதாவது கேப்டிவ் கண்டிஷன்ல வளர்ப்பு செய்தல், அதாவது ஒரு எஃப்ஆர்பி டேங்க்ல போட்டு அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்து, அது வந்து தீவனம் கொடுத்து, அதோடைய உடல் எடையை அதிகரிச்சு, அதோடைய வண்ணங்களையும் அதிகரிச்சு, அதுக்கு உயிர் உணவுகளையும் கொடுக்கணும், தீவன உணவுகளையும் கொடுக்கணும். இது போன்ற கொடுக்கும்பொழுது அது உடல் எடை அதிகரித்து நல்ல ஒரு நிறமிகளோட நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸ், கோமாளி மீன், இதெல்லாம் வந்து கிளவுன் ஃபிஷ், இன்னும் நிறைய வகைகள் இருக்கு கடல் அலங்கார மீன்கள்ல வந்துட்டு நம்ம வருஷப்படுத்துறதுக்கு. கிட்டத்தட்ட பட்டர்ஃபிளை ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், கோபி மீன், டேம்சல், அப்புறம் பிரெட் ஃபிஷ்ஷு, பாக்ஸ் ஃபிஷ்ஷு, லைன் ஃபிஷ்ஷு, டேங்க் ஃபிஷ்ஷு, இப்படி என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஒரு வண்ணமாக இருப்பதனால மட்டுமல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மெரைன் ஆர்னமெண்டல், நம்மளுடைய ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்னமெண்டலில் இருக்கிற ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஸ்லோனால் மெரைன் ஆர்னமெண்டல் ரொம்ப ஆக்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கிறதுனால ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அதோட இந்தியன் எக்கனாமியே வந்து கால்குலேட் பண்ணும்போது மெரைன் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனும் சரி, அதோடைய அந்நிய செலாவணின்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்றுமதி மதிப்பீடானது வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இத்தனை வகை மீன்களும் நமக்கு ரொம்ப எளிதாக நம்ம மன்னார் வளைகுடாந்து நமக்கு வந்து கடலில் வலையில் பட்டு வருது. இதை வளர்த்து நம்ம வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட்டை மீன்கள், ரெண்டு கோமாளி மீன்கள், அதை வந்து நம்ம விற்பனை செஞ்சாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா ஒரு பேர், 280 ரூபா ஒரு பேரும், ஈவன் 300 ரூபா, இந்த மாதிரி மீன் இனங்களுக்கு ஏற்ற மாதிரி விற்பனை அமௌண்ட் இருக்குது. அப்போ ஒரு ஒரு 20-25 ஃபிஷ்ஷை வச்சு நம்ம வளர்த்தோனாலவே ஒரு அமௌண்ட் மாதத்துக்கு ஒரு 5000-10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாகவே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளோட வீட்டுக்கு பின்னாடியே புறக்கடை, பேக்யார்டு யூனிட்னு சொல்லுவாங்க, புறக்கடையில் வச்சு நம்ம வந்து இந்த மீன்களை வளர்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெரைன் ஆர்னமெண்டல், சீவீடு, மற்ற சிப்பி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்க வந்த இது என்னன்னா மூலதனம் எவ்வளவு அப்படின்னு. இது எல்லாமே ஒரு 5000-10,000 வந்து நமக்கு போதும். ஏன்னா வந்து நம்ம தொட்டி தான் அமைக்க போகிறோம், அதுக்குண்டான ஏரேஷன் ஏதாவது கொடுக்கறதா இருந்ததுன்னா அதை காற்றூட்டிகளை வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது போக வந்து ரேஸ்வே டெக்னாலஜின்னு ஒன்று பண்ணுறோம். அது என்னன்னா, நீரோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல மீன்கள் ரொம்ப அழகாக வளரும். அதே மாதிரி நீர் தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு ரேஸ்வே சிஸ்டம் ஒன்று சொல்கிறோம், இல்லைனா ரீசர்க்குலேட்டரி அக்வாகல்ச்சர் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதுவுமே அந்த செட்டப்பை வைக்கிறதுக்குமே அதை வந்து ரொம்ப பெரிய செலவினம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி, புது புது டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி டெக்னாலஜிலையும் நம்ம இதை உற்பத்தி செய்யும்போது மிகுந்த அளவில் உற்பத்தி செய்ய முடியும். சிறு தொழிலாக ஆரம்பிக்கப்பட்டது பிற்கால பகுதியில் வந்து பெரிய தொழிலாகவும் அது மாற வாய்ப்பு இருக்கிறது. அதனால முதலீடு என்பது வந்து நான் சொல்லக்கூடிய அனைத்து மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களாகட்டும், கடற்பாசி வளர்ப்பு தொழில்நுட்பம், அனைத்துமே முதலீடு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கிறது.

0: இது தாண்டி இப்போ இன்றைக்கி இந்த மீன் சார்ந்த நீங்கள் சொன்னீங்க வேல்யூ ஆடட்னு சொன்னீங்க இல்லையா, மதிப்பு கூட்டுதல். இன்றைக்கி இந்த ரெடி டு ஈட் ஃபுட்னு சொல்லக்கூடிய, அதாவது மீனில் கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா மீனை வாங்கி அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தலை நறுக்கி, இதெல்லாம் வந்து இந்த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் வந்து பொதுவாக இந்த விற்பனையாளர்கள் தாண்டி கன்சியூமர்ஸ் வந்து விரும்புறதில்லை. ரெடியாக இருந்தால் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்டாக பேக்டாக அப்படி பண்ணுறதுல எந்த டெக்னாலஜி இருக்கா, அந்த மாதிரி இருந்தது?
1: ஆமாம், நிறைய டெக்னாலஜி இருக்குது. இப்போ என்னென்னா வந்துட்டு ஆரம்ப கட்ட காலத்தில் மீனை பொறுத்த வரைக்கும் ரெடி டு ஈட், அப்போ வந்து மீன் ஊறுகாய் செய்தல், அப்புறம் வந்து புட்டு செஞ்சது, அப்புறம் கருவாடு செஞ்சு அந்த மாசி விற்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய தொழில்நுட்பமாகவே இருக்குது, ஆனால் இன்னமும் இருக்குது. இப்போ புதிய தொழில்நுட்பமான என்னென்னா ஃபிஷ் நூடுல்ஸு, அப்புறம் ஃபிஷ் கட்லெட்டு, ஃபிஷ் ரோல்ஸு, ஃபிஷ் பக்கோடா, இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விதத்துலேயும் ஹைலி புரோட்டீன்றதுனால மீனை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம். இப்படி நம்ம எல்லாத்தையும் தயார்படுத்துறதுக்கு மீன் எந்த வகை மீனை எந்த ப்ராடக்டில் செஞ்சோன்னா, இப்போ சாலை மீன்னா அது ஊறுகாய் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை நிர்ணயித்து வச்சுருக்குறோம். அதே சாலை மீனில் வந்து இன்னும் ஒரு கட்லெட் செய்கிறது, ஒரு ஃபிஷ் ரோல் செய்கிறது, சீப்பாக கிடைக்கக்கூடிய சாலை மீனை வந்து நம்ம வந்து இப்போ இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த பாஸ்தா இவைகளை செய்கிறதுல கூட நாங்கள் மீனை வந்து ஈடுபடுத்திக் கொள்றோம். ஏன்னா வந்து இப்போ நீங்க கேட்ட அந்த ரெடி டு ஈட்ல வந்து இது எல்லாமே வந்து வருது, அதுக்குண்டான முறையான டெக்னாலஜியும் வந்து இருக்கு. அதாவது மீன் மதிப்பு கூட்டல், மதிப்பு கூட்டப்பட்ட மீன் பொருட்கள் விற்பனைக்கு அப்படின்னே வந்து நிறைய ஸ்டால்ஸ் அது இதுன்னு இருக்குது. அதுக்கு உண்டான செய்முறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு செய்முறை வந்து வச்சிருக்கிறோம். எவ்வளோ அளவுக்கு மீனை சேர்க்கணும் அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. ஈவன் ஃபிஷ்ல ஒரு பஜ்ஜி போட்டு வித்தால் கூட வந்து இப்போ லாபம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டதுனால பதனப்படுத்துதல்லையும் மதிப்பு கூட்டுதல்லையும் ரொம்ப நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. அது சிறு அளவுலயே முதலீடு செஞ்சு அதுக்கப்புறம் பெரிய அளவில் அதை வியாபாரத்தில் கொண்டு போறதுக்கும் அதுக்கு டிமாண்டும் நிறையாவும் இருக்கு. ஒரே ஒரு டெக்னாலஜி என்னன்னா, அதை நம்ம உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி நம்ம வந்து பேக் பண்றோம், அதாவது பையகப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. வினிகர் வந்து சேர்க்கிறோம் ஊர்கால்னா மக்கள் அதை விரும்பலை. அது போல வந்து பேக்கிங் டெக்னாலஜி அதுக்குன்னு தனியா இருக்குது. குளிரூட்டப்பட்ட பேக்கிங் இது இருக்கு, அதாவது சில்டு அண்ட் பேக்டு ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கு, கேண்டு ப்ராடக்ட்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ வந்து அந்த ப்ரிசர்வேட்டரிஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு உடலுக்கு ஊறு விளைவிக்காத பொருட்களை வச்சு எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னாலஜியும் நாங்கள் வச்சிருக்கிறோம்.
0: இப்போ மேடம் இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, ஈவன் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம என்ன தான் தயாரிச்சதும் சந்தைப்படுத்துறதுல ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஆப்பு, அதுக்கப்புறம் இணையதளங்கள், அது போக வந்து ஸ்டால்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இது இந்த மாதிரியான இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு எதுவும் இது பண்ணுறாங்களா, இல்லை அதுக்குன்னு எதுவும் ஆப் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறாங்களா இருக்காங்க?
1: மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது போக வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்னு இருக்கு, நம்ம ஐசிஆருடைய சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அட்வைசரி சர்வீசஸ்னு ஒரு பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் மட்டும் பண்ணாமல் அட்வைசரி சர்வீசஸ்ன்னு பண்ணும்போது ஒரு சில மொபைல் ஆப்புகளை வந்து விற்பனைக்காகவே

0: இருக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அந்த ஆப்பை உபயோகப்படுத்தினோன்னா நம்ம, அதாவது ஃபிஷ் அட் யுவர் டோர், அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஒரு ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் சேர்ந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கிறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறதுக்கு இந்த வகையான மீன்கள் எங்ககிட்ட இருக்கு. இப்பொழுதைய சந்தை எப்படி இருக்குன்னா எல்லாமே உயிருள்ள மீன்கள். இப்போ தஞ்சாவூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற மீன்களை மட்டும்தான் வந்து மக்கள் வாங்குறாங்க. என்னென்னா லைஃப் ஃபிஷ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரஃபில் வந்து வளர்ப்பு மீன்கள் அவ்வளவையும் கொண்டு போய் சந்தையில் வச்சுட்டு நுகர்வோர் வந்து இதுதான் வேணும்னு கேட்ட உடனே அப்படியே எடுத்து எடை போட்டு கொடுக்குறாங்க. வீட்டில் போன உடனே சமைக்கிறாங்க, யாரும் ஐஸில் வச்ச மீன் பிடிக்கலை. அதனால இப்போ அந்த ஒரு வகையான சந்தையும் நடந்துகிட்டு இருக்கு. இது ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம விவசாயி இருக்காருன்னா எங்கள் இடத்துல இவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதிவிடும் போது அந்த பதிவிற்கு ஏற்ற மாதிரி நுகர்வோர் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லி வாங்கறதுக்கூடிய எல்லா மொபைல் அப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குது. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும் வச்சுருக்காங்க, அரசாங்கமும் நிறையா மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்வைசரி சர்வீஸ் கொடுக்குற மாதிரி, இந்த மீன் நான் அவ்வளோ தூரம் வளர்த்துட்டேன், இது இன்னும் எவ்வளோ தூரம் வச்சிருக்கலாம், இல்லை அறுவடை பண்ணலாமா, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே மத்திய அரசாங்கத்துலேயும் சரி மாநில அரசாங்கத்துலேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் நெட்ஃபிஷ்ஷு, பிஎம்எம்எஸ்ஒய், நபார்டு, இவங்க எல்லாருமே வந்து இந்த அட்வைசரி சர்வீஸை வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க மீனவர்களுக்கு. அதை புக் பண்ணி இவங்க வந்து மீனும் வாங்கிக்கலாம். இன்னும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் சொல்லப்பட்ட அந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து சந்தையில் எங்கு கிடைக்கிறது, என்ன விலையில் கிடைக்கிறதுன்னு அதையும் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்.
1: ஓகே மேடம், இப்போ உயிர் உரங்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு வராங்க, அதில் நிறைய வேஸ்டேஜ் உருவாகுது. இப்போ மீனவ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதை உரமாக மாற்றுவதற்கோ அது ஒரு அந்த தொழில்நுட்பங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான தொழில்நுட்பங்கள் எதுவும் எளிதாக எதுவும் இருக்கா?
0: ஆமாம், அதுக்கு உண்டான தொழில்நுட்பம் தனியாக இருக்குது. அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோலைசைட்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம், ஃபிஷ் ஹைட்ரோலைசைட்னு, அதாவது சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட கழிவு மீன்கள், அதாவது அதை பைகேட்ச்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். அது வந்து விற்பனைக்கே தகுதி இல்லாமல் சின்ன பொடி மீன்களாக இருக்கும், இல்லைனா வந்து அந்த மீன் இனத்தை யாரும் உண்ணக்கூடிய அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நாங்கள் ஃபிஷ் வேஸ்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை உரமாக தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபிஷ் ஹைட்ரோலைசைட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதையும் நாங்கள் வந்து எங்களோட கல்லூரியில் நிறையா பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து பிரத்யேகமாக அந்த தொழில்நுட்ப முறையில் தான் அதை தயார்படுத்த முடியும். ஜஸ்ட் அப்படியே டம்ப் பண்ணி அப்படி எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை கல்லூரி தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை பயிற்சியை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு மீனவ பெண்களுக்கு இப்படி தான் செய்யணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கு தனிநபர் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு குழுவாக வந்தால்?
0: குழுவாக வந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு 50 பேராக வந்தால், மீனவ பெண்கள் ஒரு 50 பேர் ஒரு சுய உதவி குழுவிலேருந்து வந்தாங்கனாலவோ இல்லை ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படியே வந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்க எதுவாக இருக்கும்.
1: ஓகே ஓகே. இப்போ இந்த நம்ம மீன்பிடி தடை காலத்தில் எல்லாருமே மீன் பிடிக்காமல் வீட்டில் தான் இருப்பாங்க, பெண்களும் அந்த நேரத்தில் அவங்க இருப்பாங்க. இது தாண்டி இப்போ இந்த தொழில்நுட்பங்கள் தாண்டி வேறு என்னெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய இந்த மாதிரியான பொருட்கள், முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகு பொம்மை இந்த மாதிரி பொருட்கள் இது பண்ணுறாங்க. அது போக சுற்றுலா, முக்கியமாக வந்து இந்த கடற்கரை ஓர சுற்றுலா வந்து வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பெண்கள் ஒரு அந்த சூழல் சுற்றுலாவோ இல்லை கடற்கரை வந்து பார்க்கறது கூட வந்து இன்றைக்கி நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி எதுவும் ப்ரமோஷன்ஸ்லாம் இருக்கா?
0: சதுப்பு நிலக்காடுகள் சார்ந்த சமூகத்தில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க. அதாவது ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு நாங்கள் வந்து மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய, அதாவது ரிசார்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இந்த மாதிரியும் வந்து நம்ம நிறைய அமைப்புகள் இருக்கிறது. நிறைய தனியார் நிறுவனங்களும் அதுக்கு உண்டான இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வருமானம் என்பது அதை சார்ந்த தொழிலாகவே தான் இருக்கும், சுற்றுலா வருபவர்களை சார்ந்து அந்த தொழிலாக தான் இருக்கும். அதில் இவங்க ஏதாவது மார்க்கெட்டிங் ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போடுறது அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டு இதில் இந்த வகையில் மீன்களில் இந்த வகை நாங்கள் ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேல்யூ அடிஷன் ப்ராடக்டை வந்து மீனவர்கள் செஞ்சு விற்பனை செய்வது, இந்த மாதிரி வந்து பிரத்யேகமாக அந்த காலகட்டத்தில் மட்டும், மீன்பிடி தடை காலகட்டத்தில் மட்டும் ஏதாவது ஒரு தொழிலில் வந்து ஈடுபடலாம். அப்போ வேல்யூ அடிஷன் பண்ணும்பொழுது நிறைய ஒரு லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைத்து, ஒரு மேலா ஃபிஷ் மேலா அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைத்து அதை ப்ரொமோ பண்ணி அதை ஆன்லைனில் கொடுத்து ஒரு அட்வர்டைஸ் மாதிரி பண்ணி வரக்கூடியவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாண்டிச்சேரி கடற்கரையோரம் எல்லாம் சென்னையில் மெரினா இருந்தால் பாண்டியில் ஒரு மெரினா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே வந்து மீனவ பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வேற தொழில்களில் ஈடுபடலாம்.
2: நேயர்கள், இதுவரை மீனவ பெண்களுக்கு மாற்று வாழ்

வாதார தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி அருள் ஒளி அவர்கள். உடன் உரையாடியவர் வி சிவானந்த கிருஷ்ணன்.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களை அடுத்து கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன்

கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரம்

0: வழங்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரைபேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜ சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. இது இளங்காற்று.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இளங்காற்றோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இரவு 8:11 ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. முதல் தகவல் அப்படின்னா, சசஸ்ட்ரா சீமா பால் இந்த அமைப்பானது அதன் பிரத்யேக இணையதளத்தில் 50 கான்ஸ்டபுள் பணியை நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும் அப்படி, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மாதிரி விண்ணப்பங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய இணையதள முகவரி வந்து sesb.gov.in. இந்த இணையதளத்திலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதிலே படிச்சுட்டு அது பக்கத்திலேயே மாதிரி விண்ணப்பமும் இருக்கும். இந்த மாதிரி விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அதில் நிரப்பிக்கிட்டு இந்த அதாவது வருகின்ற 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே தபால் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க விலாசத்துக்கு நீங்கள் அனுப்பிடணும். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க www.ssb.gov இந்த இணையதளத்தை பார்க்கலாம். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து

ஆனந்தம் அமர்கள மட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை, இதில் வேலைவாய்ப்பு தகவல் அடுத்த என்ன தகவல் அப்படின்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது நம்ம யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, இந்த யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ மற்றும் கடற்படை அகாடமி தேர்வு 2026 குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதனுடைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் உள்ள காலி இடங்கள் வந்து 394 தாங்க. இதனுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் 2 முடிச்சிருக்கணும். அந்த ப்ளஸ் 2 மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு படிச்சிருப்பாங்கல்ல, அந்த முதல் குரூப்புன்னு சொல்லுவோம், மேக்ஸ் குரூப்பு, அந்த குரூப் எடுத்து முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது தகுதி அப்படின்னு சொன்னால், 2008 ஜனவரி 1 தேதியிலிருந்து 2011 ஜனவரி 1 தேதிக்குள் பிறந்தவர்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க.

மேற்கண்ட தகுதிகள் உடையவர்கள் உங்களது விண்ணப்பத்தினை ஆன்லைன் மூலமாக வருகின்ற 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் விண்ணப்பங்கள் இணையதள முகவரியான www.upscionline.nic.in. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆட்டம் பாட்டம் துள்ளிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க. இளங்காற்று மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேரம் 8:22 ஆகிக்கொண்டிருக்கிறதுங்க.

வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதை நம்ம எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் 2026 குரூப் பி அண்ட் சியோட காலி இடங்களாக சுமார் 12,256 இடங்களை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எஸ்எஸ்சியில் எத்தனை அறிவிப்பு, எத்தனை இப்போ காலி பணியிடங்கள்னு கேட்டிங்கன்னா, குரூப் பி அண்ட் சிக்கான காலி இடங்கள் 12,256 காலி இடங்களை நிரப்ப இருப்பதாக அதனுடைய பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கல்வி மற்றும் தேர்வு மையம் போன்ற கூடுதல் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே இணையதளத்தில் தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வருகின்ற 22 கடைசி தேதினு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம காலதாமதம் படுத்தாமல் முன்னுக்கூட்டியே அப்ளை பண்ணிடலாமே. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சரவணன் இருக்க பயம் ஏன்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

சுகாதார குறிப்புகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு தகவல்களையும் வழங்கி வருகிறது. இது ஆகாஷ்வாணி. மக்கள் சேவையில் 90 ஆண்டுகள். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சி.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் இரவு 8:38 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவானது காலியாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கோச், இந்த காலியாக இருக்கக்கூடிய இந்த பணிக்கு 100 பேரை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, என்னென்ன தகுதியெலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த மாதிரி விவரங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதனுடைய பிரத்யேகமான இணையதளமான ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா .nic.in இந்த இணையதளத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை www.sportsauthorityofindia.nic.in இந்த இணையதளத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க உங்களுடைய விண்ணப்பத்தை. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நேர்முக தேர்வு தேதியெலாம் உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் எண்ணிற்கு தகவல் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 100 அசிஸ்டன்ட் கோச் பணி வந்து தேர்வு கிடையாது, அதாவது ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, நேர்முக தேர்வு தான், இன்டர்வியூ தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்ருக்கிறீங்க இளங்காற்று. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:44 ஆகிக்கொண்டிருக்கிறது. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முதன்மை அமர்வானது மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் காலியாக இருக்கக்கூடிய பணிகளை 3 ஆண்டு காலத்திற்கு டெபுட்டேஷன் பேசிஸில் நிரப்புறதுக்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட் வாரியாக காலியிடங்கள் எத்தனை, அதற்கான தகுதிகள் என்னென்ன போன்ற மேலதிக கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் மாதிரி விண்ணப்பத்திற்கும் www.cat.nic.in. மீண்டும் ஒரு முறை www.cat.nic.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பூர்த்தி செய்து வருகின்ற 20ஆம் தேதிக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் கிடைக்கும்படி தபால் மூலமாக உங்கள் விண்ணப்பத்தினை நீங்கள் அனுப்பணும். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் தொழிலிசை கொண்டாடமாக கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று. நேரம் 8:50 ஆகிக்கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்குறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வேயில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அதாவது ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இந்த பணிக்காக சுமார் 11,127 பேர் தேவை என்ற அறிவிப்பை ஆர்ஆர்பியின் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. கல்வி தகுதியாக 10th, அதாவது 10th முடிச்சிருந்துக்கலாம், ஐடிஐ அல்லது டிப்ளமோ டிகிரி இன் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. வயது தகுதியாக 18-30 வயதுக்கு உள்ளவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் rrbapply.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனை தங்களது விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை www.rrbapply.gov.in இந்த இணையதளத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களுடைய விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற 14th அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னதாக அப்ளை பண்ணிவிடலாம். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் இரவு 8:56 ஆயாச்சுங்க. இளங்காற்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக முனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே.
1: எதிர்பார்த்தேன்
0: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மௌசை தனிங்க.
2: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சார.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் புறநானூரில் வறுமையில் செம்மை இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: பவித்திரமான பொண்ணு.
1: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
2: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் புறநானூற்றில் வறுமையில் செம்மை, இது பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் புலவனின் வறுமையை பற்றி கூறும்போது பெருங்குன்றூர் கிழார் நேர்த்தியாக எடுத்து கூறுகிறார். விருந்தோம்பல் என்பது தமிழர் பண்பாடு. தன்னுடைய வீட்டில் எவை இருந்தாலும் வீட்டை தேடி வரும் விருந்தினருக்கு பகிர்ந்து கொடுத்து விருந்தோம்பல் செய்வதே சிறந்த பண்பாக பாதுகாத்து வந்தனர். விருந்தினர் வரும்போது அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று விருந்து உபசரிக்க முடியாத வாழ்க்கையாகி போய்விட்டது என்று தன் வறுமையை காட்டி நிற்கிறார் பெருங்குன்றூர் கிழார். விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை, விருந்தினர்களை கண்டு ஒளிந்து கொண்டு வாழும் வாழ்க்கையை திருந்தா வாழ்க்கை என்று குறிப்பிடுகின்றார் பெருங்குன்றூர் கிழார். விருந்தினரை வரவேற்று உபசரிக்கும் மனப்பக்குவத்தையும் நாகரிகத்தையும் என்னுடைய வறுமையினால் நான் இழந்துவிட்டேன் என்று குறிப்பிடுவதை திருந்தா வாழ்க்கை என அடையாளப்படுத்துகின்றார். நேர்களே, மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியச் சாரலில் புறநானூற்றில் வறுமையில் செம்மை இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். பெருந்தலை சாத்தனார் என்னும் புலவர் தன்னுடைய இல்ல வறுமையை போக்க குமணனிடம் சென்றார். குமணன் பொருள் கொடுக்காமல் வரிதே திரும்பி வீடு வருவதாக தம்முடைய வறுமை நிலையை எடுத்து காட்டுவதாக ஒரு பாடலை அமைத்திருக்கிறார். நாள்தோறும் சமையல் செய்யும் அடுப்பானது சற்று சூடாகவும் பயன்பாட்டில் உள்ளதாகவும் இருக்கும். சாம்பல் பூக்கும் அடுப்பில் காளான் பூக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். நீண்ட குளிர்ச்சியும் சரியான ஈரப்பதமும் காளான் வளரும் இடங்களாகும். புலவனின் வீட்டு அடுப்பானது சமைத்து பல நாளாகி காளான் பூக்கும் தன்மையை பெற்றிருப்பதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுவது வறுமையையும் பஞ்சத்தையும் எடுத்துச் சொல்கிறது. பால் இல்லாமல் போனதால் பசியால் அழுது கொண்டிருக்கும் குழந்தையின் முகத்தை நோக்கி இதழ் துடிக்க கண்ணீர் மல்கி என் மனைவி நிற்பாள். அவளின் துன்பம் போக்க பொருள் தருவாய் என நான் வந்தேன், பொருளில்லாமல் வரிதே திரும்புகின்றேன் என்ற பாடல் குடும்ப வறுமையையும் கணவன் மீது மனைவி கொண்டிருக்கும் முழுமையான நம்பிக்கையையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். குழந்தையின் அழுகையை நிறுத்த இரண்டு வகையான உத்திகளை கையாள்வார்கள். ஒன்று, இயற்கையை இனிமையான பொருள்களை கொண்டு புதுமையை காட்டி பசி துன்பத்தை மறக்கச் செய்வது. மற்றொன்று, எச்சரிக்கும்படியான அச்சத்தை மூட்டக்கூடிய பேய் விலங்கு என்று காட்டி அதன் கொடூரத்தை கொண்டு குழந்தையின் பசி துன்பத்தை நீக்குவதாகும். இல்லத்தின் கடமைகள் என்றெண்ணி செய்த உதவிகளும் உயர் பண்பு அடங்கிய அறங்களும் குடும்பத்தில் விளைகின்ற விளைபொருள்களாகவும் குடும்பத்தின் உயர் பண்பாகவும் செழுமைப்படுகின்றன. குடும்பத்தின் வழியாக கிடைக்கப்பெறும் அறத்தையும் தவத்தின் வழியாக கிடைக்கப்பெறும் அறத்தையும் பிரித்து பார்த்து குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக வறுமையின் செம்மை பற்றிய செய்திகள் நமக்கு புலனாகின்றன. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு இரவு வணக்கம். நேரம் இரவு 10:01 ஆகிக்கொண்டிருக்கிறது. 11 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் அழைக்கலாம். உங்கள் மனதுக்கு சுகமான மெலடி பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சரிமுத்து.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணையவரும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அன்பு தம்பி முத்துக்குமாருக்கு இரவு வணக்கம் சொல்லுவது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் சாயிலிருந்து சிங்காரவேலன் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க சிங்காரவேலன் ஐயா, உங்களுக்கு எந்த பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேட்கலாம்.
1: ஒரு அருமையான பாடல், வைதேகி காத்திருந்தல அழகு மலர் ஆட அப்படின்னா எங்கள் கூட ஒரு அருமையான பாடலாக இருந்தாலும் எல்லோரும் இதயத்தில் இடம் பிடித்த அந்த காலத்து அந்த இடைக்கால பாடல்லே ஒரு முத்தான பாடல்.
0: ஜானகியோட பாடல் கேட்டிருக்கீங்க. இதோ வந்து கொண்டிருக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்பட பாடல்.

0: நேரம் இரவு 10:13. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பால்திநகரன்.
0: உங்களுக்கு விருப்பமான பாடலை ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 நேரம் இரவு 10:18. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வர இருக்கிறது, அந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
1: சந்தோஷமா
0: இருக்குது. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேளுங்க.
1: செண்பகமே செண்பகமே படத்துல இருந்து வாசலிலே பூசணிப்பு வச்சுட்டேன் என்ற பாடல். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.

0: மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6. நேரம் 10:23. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், இந்த பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்வோம். வருக வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஜங்ஷன்ல இருந்து வெனிலா பேசுறேன்.
0: வெனிலா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன ஒரு மெலடி பாடல் என்ன கேட்கலாம்? ஹரிஹரன் பாடிய பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 102.6 உடன்.

0: நேரம் 10:28. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த மெலடி பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் வருக வணக்கம். சகோதரியின் பெயர் என்னவோ? அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஒரு மெலடி பாடலா கேளுங்களேன்.
1: சமுத்திரம் படத்துல இருந்து அழகான சின்ன தேவதை அவள்தான்.

0: நேரம் இரவு 10:36 ஆகிக்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாடல் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு விருப்பமான பாடல் வந்து வான்மதி படத்துல இருந்து வைகை அறையில் வந்ததுன்னா வான்மதி.
0: அந்த சூப்பர், எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்திரா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:41 நிமிடம். இணைந்திருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நமது நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்றது பேர் என்னவோ?
2: இந்திரா சார், என் பேர். புதுக்குடியிலிருந்து இந்திரா பேசுறேன்.
1: புதுக்குடியிலிருந்து இந்திரா மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல்? ஒரு மெலடி பாடல் கேட்கலாமா?
2: ஒயிலாட்டம் படத்துல இருந்து தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குதிக்கையிலே, அந்த பாட்டு சார்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருங்க.
3: தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்து குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான்.

0: நேரம் இரவு 10:46. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தென்கலை சமுத்திரக்கணி பேசுறேன். நலமாக இருக்கீங்க?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோமா? சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் வேணும்?
1: பாடல்
0: கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் காட்சலைகளில் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருக்கிறது.

0: மிதமான இரவு வேளையில் உங்கள் செவிகளை சுகமாக வருடிக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் இரவு 10:52. நிகழ்ச்சியில் இணைவரும் அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் என்னவோ?
1: ராணி. தேனியிலிருந்து நல்லா இருக்கீங்களா சார்?
0: தேனியிலிருந்து ராணி மேடம் சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்? இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்?
1: பாலம் ஆணையம் படத்திலிருந்து. மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாரு, அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:57. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவான பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல்
1: கேட்கலாம்? தயங்கியது ஒரு மனது, இந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் நிறைவாக வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு இணைந்திருக்க. நேர்களே, ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன், முத்துக்குமார் சரிமுத்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:00. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்க பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒலி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் பழகு நேரலை நிகழ்ச்சியில் வழங்குபவர் ஞானசேகரன் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக நேயர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தொடர்ந்து வணக்கம் பரணி, இதில் 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை பாடல். காலை 8:30 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு சோர்வை வெல்லும் வழிகள். 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். 10:55 134வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியான சிநேகிதியே. நாளைய சிநேகிதியை நிகழ்ச்சியின் தலைப்பு புகுந்த வீட்டில் கிடைக்கும் முதல் பாராட்டு. நண்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாப்பதற்கான திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா, இது பற்றிய தகவல். 1:10 நலம்தானாவில் உலக புகையிலை எதிர்ப்பு தின சிறப்புரை வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். இனிப்புகளும் சொத்தை பற்களும் பற்றிய தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம்தானாவில் பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுபாலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள செனாப் ரயில் பாலம் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. நாளை 7:00 திரையிசை. நாளை 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையில் பூச்சி நிர்வாகம் உரை வழங்குகிறார் கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி அப்துல் ரசாக் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பயிர்கழிவு மேலாண்மை உரையினை வழங்குகிறார் தென்பத்து டி ஆறுமுகம் அவர்கள். நாளை 8:00 மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 8:35 இளங்காற்று. நாளைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் ஏற்றமிகு வாழ்க்கைக்கு மூதுரை கூறும் அறிவுரைகள். 10:00 சுகமான ராகங்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: today. And that is the end of this news bulletin.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: ஒழித்த பாடலோட நிறைவு பெற்றது இன்றைய திரைக்கானம். தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கிரண் சர்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: பண்ணலாமா? வெரி குட் மா.
1: வெரி குட் மா. மா மா மா மா
2: நேரம் நள்ளிரவு 12:31, 39 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது உனக்கும் எனக்கும். படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுமங்கலி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியில் பாடல்.

நேரம் நள்ளிரவு 1:28:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது காதல் தேசம் படத்திலிருந்து மனோ, உன்னிகிருஷ்ணன் மற்றும் டொமினிக் செரஜோ இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் 2:11. இப்போது கேட்கலாம் நெஞ்சு மறப்பதில்லை. இதில் அரங்கேற்றம் கௌரவம், பொண்ணுக்கு தங்க மனசு, அலைகள் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் அரங்கேற்றம் திரைப்பட பாடல். இந்த பாடல் பி. சுசீலா பாடியது.

0: அடுத்து கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.
1: கண்ணா, நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போகும் தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே.
1: கண்ணா,
3: செல்மா எங்கடி இருந்து பாய
1: போயிட்டான்.
3: போயிட்டான், அதை விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

அடுத்து பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், சசிரேகா, எஸ் ஜானகி பாடியது.

பகரே சனி பனி ககரே சனி சரே கப்பகரே சனி பகரே சனி பகரே சனி பபானி சரே கரே கப்பகரே சனி பபானி சரே கபானி.

நேர்கள் இதுவரை இனிய ராகத்தில் ரசிக்லால் அந்தாரியா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடியில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் அதிகாலை 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி, காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா, மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் காலை 5:10. இப்பொழுது கேட்கலாம் புலரும் பொழுது திரை சிவபக்தி பாடல்கள். முதலில் மகாநதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா பாடிய பாடல்.